நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பனைபுரம் மணிகண்டன் தேனி மாவட்டம், எஸ் முத்துக்குமரன் எஸ், ராஜமாணிக்கம் கோபி, கருணாநிதி வீரவநல்லூர், மேலப்பீடு தயாளன், அன்புராணி. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருவது யதுகுல நந்தன என தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேர்லே, அருள்மணி மாலையில் இதுவரை தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444219

0: 5208 5 3 மற்றும் ஒரு எண் 2 8 3 8 9 8 7 1. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தர

தடைகளை தகர்த்து ஞானத்தையும் வெற்றியையும் அருளும் முழுமுதற் கடவுளான விநாயகரின் புகழ் பாட கேட்டும் டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடல் மூலமாக தமிழ் நம்பியின் வரிகளில்

டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். துன்பங்கள் மட்டுமே வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல, இன்பமும் மகிழ்ச்சியும் நம்மை கண்டிப்பாக வந்தடையும். தன்னம்பிக்கையுடன் நாம் நம் முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம்.

ஏ வி ரமணன் மற்றும் உமாரமணன் குரலில் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

வாணி ஜெயராம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒரு குளம் இருக்கிறது, அதை யார் வேண்டுமானாலும் அந்த குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். அது போன்றதுதான் நம் மனமும். கலங்கிய நம் மனதை நம்மால் மட்டுமே சரி செய்ய முடியும், தெளிய வைக்க முடியும். ஆகவே நல்ல சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொள்வோம்.

தமிழ் கடவுளான அந்த முருகனின் கல்யாண வைபவத்தை பற்றியன பாடல் ஒழிக்க கேட்டோம். பி சுசீலாவின் குரலில், தேவநாராயணன் வரிகளில், ஒய் என் சர்மா இசையமைப்பில்.

பதினெட்டு படிகளின் அதிபதியான அந்த பூதநாதனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஆலப்புழா ரங்கநாத் இசையமைப்பில்.

அன்பு, அன்பு மட்டுமே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய வலிமை பெற்றது என்று சொல்லி சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். ஜிக்கியின் குரலில் டி ஏ கல்யாணம் இசையமைப்பில்.

0: கோவை ஜலீல் குரலில் எஸ் எம் முரவத்தள்ளி எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம். நியாஸ் அகமது இசையமைப்பில் நாம் இதுவரை பக்தியுடன் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதி பூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.

0: அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது.

நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில 7 பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. இதுல வந்து அன்றைய தினத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சக ஆர்ஜேக்களோட குரல்களில் நம்ம தினந்தோறும் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நிறைய சிறப்பு நிகழ்வுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச பணிகளில் ராஜதந்திரம், இது பெண்கள் தினம் அந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசனோட பிறந்த தினம், MS விஸ்வநாதன் அவருடைய பிறந்த தினம், இதை பற்றின அவங்கள பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக கேட்க முடியும். அதுக்கப்புறம் காலை 8 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, அது உங்கள் பெயர்களோட கூட ஒலி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 9 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ உங்களுக்காக இருக்கு. 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் ஒரு கேம் ஷோ தான். இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க, அதுக்கு நேர்களாக நீங்கள் வந்து தொலைபேசியில் உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமாக தெரிஞ்ச கூடுதல் தகவல்களையும் நீங்கள் சொல்லலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா 9952080353 இது ஒரு எண், 2838981 இது மற்றும் ஒரு எண். காலை 11:02 பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை, அதாவது 1950, 1960, 1970 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் தினந்தோறும் உங்களுக்காக ஒலி உலா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 1 பாடல் உங்கள் சாய்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி மதியம் 12 ரெட்ரோ நேரம் இருக்குது, அதில் வந்து 1980, 1990 வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக. மதியம் 2:15 எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 3 வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, இதில் வந்து 2000 2020 வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக தினந்தோறும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற கேம் ஷோவில் நேர்களாக நீங்கள் வந்து நம்ம ஆர்ஜேஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து விடை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் மாலை 5

வந்து 10:00 பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 6:00 பக்தி மாலை, 7:00 திரைகானம் இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பார்த்தீங்கன்னா பாட்டும் பயணமும் அப்படிங்கிற தீம் பேஸ்டு திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக நம்ம வித் பாரதியில் இருக்குது. 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 9:00 பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலியுலா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:01:25 ஆயிட்டுருக்குங்க. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு அப்படிங்கிறத நமக்கு நாமே சொல்லிக்கலாம். தோல்வி நம்மை துரத்தினால் வெற்றியை நோக்கி நாம் ஓடுவோம், கண்டிப்பாக அந்த வெற்றிக்கான பயணம் நம்மை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட, பாசிட்டிவான திங்கிங்கோட, நேர்மறை எண்ணங்களோட நாம் தினந்தோறும் நம்மளோட செயல்களை நம்ம துவங்கினோம் அப்படின்னாக்கா வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாத்தியம்தான். எல்லாருக்கும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இதோட கூட இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.

இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன், விஷ்ணு பிரியா இவங்களோட குரல்களில், கார்க்கியோட வரிகளில், சித்தார்த் விபின்னோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24 இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் இன் டிப்ளமசி, ராஜதந்திரத்தில் பெண்களுக்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுது. வரலாற்று ரீதியா ராஜதந்திரத்தில் ஆண்களின் ஆதிக்கமே இருந்துட்டு இருந்தாலும், பாலின சமத்துவத்திற்கான உலகளாவிய உறுதிமொழிகள் இருந்தாலும், இன்று வரை ராஜதந்திரத்திலும் அரசியல் தலைமைத்துவத்திலும் பெண்களோட பிரதிநிதித்துவம் கணிசமா குறைவாதான் இருக்கு. இதனால ராஜதந்திரத்துல பெண்களோட பங்கு பற்றி பொதுமக்களுக்கு கல்வி புகட்டவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 76th அமர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24 தேதிய தூதரக பணிகளில் பெண்களுக்கான சர்வதேச தினமா அறிவிச்சது. இந்த நாள் உலகம் முழுவதும் தூதரகம் மற்றும் முடிவெடுக்கும் துறைகள்ல ஊக்கமளிக்கும் பெண்களை கொண்டாடுது. ஆளுகை மற்றும் ராஜதந்திர விவகாரங்கள்ல பெண்களோட ஈடுபாடு சிறந்த விளைவுகளுக்கு உதவுதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அவங்க இயற்றும் சட்டங்கள் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அதிக நன்மை தருவதா இருக்குங்கிறதுனாலயும், உலகத்துல பாலின சமத்துவத்தை கொண்டு வரவும் இந்த ராஜதந்திரத்தில் பெண்களுக்கான சர்வதேச தினம் பெண்களோட இந்த பலங்களை கொண்டாடுது. இதோட முக்கிய நோக்கம் சர்வதேச உறவுகள், அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திர துறைகள்ல பெண்களோட முக்கிய பங்கை கௌரவிக்கிறதும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுறதும் தான்.

0: நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நில்லுங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மாமா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆர்ஜே ரேகாவோட குரலில் நாம் சில தகவல்கள் இன்று பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை

கூலி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு சுப்லாஷ்னி அசல் கோலார் இவங்களோட பாடின பாடல் கேட்டோம். விஷ்ணு ஏடவன் அசல் கோலார் அவங்களோட வரிகளில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24 இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையே

0: ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: டாலர்

தமிழ் மொழி இருக்கும் வரை மறக்க முடியாத ஒரு பெயர் கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா சாத்தப்பன். இவர் ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், இதழாசிரியர் மற்றும் சமூக நல ஆர்வலர் என பன்முக தன்மை கொண்டவராக திகழ்ந்தார். மேலும் இந்தியாவின் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான பாடலாசிரியர்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார். 5000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், 6000-க்கும் மேற்பட்ட கவிதைகள் மற்றும் 200-க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள கண்ணதாசன் கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சுப்பிரமணிய பாரதிக்கு பிறகு வந்த மிகச்சிறந்த நவீன தமிழ் கவிஞராகவும் இவர் கருதப்படுகிறார். நாவல்கள், காவியங்கள், நாடகங்கள் மற்றும் கட்டுரைகள் என பல படைப்புகளை இவர் வழங்கியிருந்தாலும் இந்து மதம் குறித்த 10 பாகங்களை கொண்ட அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் இவரது படைப்புகளில் மிகவும் புகழ் பெற்றதாகும். 1980 சேரமான் காதலி என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றார். அத்துடன் 1969 குழந்தைக்காக திரைப்படத்திற்காக வழங்கப்பட்ட சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்ற முதல் நபர் இவராவார். கண்ணதாசன் எழுதியது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. காதல், நட்பு, வாழ்க்கையின் வழி, இன்பம், துன்பம், வாழ்க்கைக்கு தேவையான தத்துவம், இப்படி எந்த வகை உணர்வுகளாக இருந்தாலும் புரியும் வரிகளில் மிகவும் எளிதில் சொல்லக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் கவியரசு கண்ணதாசன். அவர் எழுதிய வரிகளை படிக்கும் போது இது நம் வாழ்க்கையில் நடந்ததுதானே என்று தோன்றும். தமிழ்நாட்டின் காரைக்குடிக்கு அருகிலுள்ள சிறுகூடல்பட்டியில் 1927 ஜூன் 24 நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்த சாத்தப்ப செட்டியார் மற்றும் விசாலாச்சி ஆச்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்த இவருக்கு முத்தையா என்று பெயரிடப்பட்டது. இவர் தனது பெற்றோரின் 10 குழந்தைகளில் 8வது குழந்தையாவார். சிறு வயதிலேயே 7000 ரூபாய் தொகைக்கு சிகப்பி ஆச்சி என்பவரால் தத்தெடுக்கப்பட்ட இவர் அவராலேயே வளர்க்கப்பட்டார். மேலும் அவரது ஆரம்ப கட்ட பள்ளி படிப்பிற்கும் அவரே பொறுப்பேற்றார். சிறுகூடல்பட்டி மற்றும் அமராவதி புதூர் ஆகிய இடங்களில் 8வகுப்பு வரை தனது பள்ளி படிப்பை இவர் முடித்தார். திருவொற்றியூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய பிறகு ஒரு தமிழ் இதழில் ஆசிரியர் பணியை ஏற்றார். அந்த இதழில்தான் முதன்முறையாக கண்ணதாசன் என்ற புனைப்பெயரை பயன்படுத்த தொடங்கினார். கண்ணதாசன் தமிழ் மொழி மற்றும் அதன் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த அவர் உரைநடை மற்றும் கவிதை என இரு வகைகளிலும் தமிழ் இலக்கியத்தில் சிறந்து விளங்கினார். விரைவிலேயே திரையுலகில் மிகவும் விரும்பப்படும் பாடலாசிரியராக உயர்ந்தார். அவரது இறுதி வரை அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். கண்ணதாசன் எந்த அளவுக்கு பிரபலமாக திகழ்ந்தார் என்றால், அக்காலகட்டத்தை சேர்ந்த பிற கவிஞர்கள் எழுதிய சில பாடல்கள் கூட கண்ணதாசனால் எழுதப்பட்டவை என்றே கருதப்பட்டன. அவரது மறைவுக்கு பிறகு திரைப்பட பாடல் வரிகள் பல பரிமாணங்களை இட்டியிருந்தாலும் இன்றும் பலர் கண்ணதாசனையே சிறந்த பாடலாசிரியராக கருதுகின்றனர். 1001, மன்னாதி மன்னன், பாசம், கருப்பு பணம், பெரிய இடத்து பெண், பரிசு, வேட்டைக்காரன், பாலும் பழமும், பட்டிக்காடா பட்டணமா, சரஸ்வதி சபதம், பாசமலர், தங்கப்பதக்கம், மூன்றாம் பிறை போன்ற நூற்றுக்கணக்கான படங்களுக்கு பாடல் எழுதியுள்ளார். நான் பேச நினைப்பதெல்லாம், ராஜாவின் பார்வை, மதுமாலையில், எங்கேயும் எப்போதும் போன்ற மெல்லிசை பாடல்கள், மயக்கமா கலக்கமா, உள்ளத்தில் நல்ல உள்ளம், புத்தியுள்ள மனிதரெல்லாம், பரமசிவன் கழுத்தில் போன்ற தத்துவ பாடல்கள், தெய்வம் தந்த வீடு, அன்று ஒரு நாள் போன்ற மனதை உருக்கும் சோக பாடல்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இது மட்டுமா,

கேட்க என்னும் விவசாயி பொட்டு வைத்த முகமும் நல்லதொரு குடும்பம் அங்குமிங்கும் ஆகாய பந்தலிலே வந்த நாள் முதல் கல்யாண நாள் பார்க்க நிலவே என்னிடம் பொன்னை விரும்பும் ஆணிமுத்து இப்படி ஆயிரக்கணக்கான பாடல்கள் இவரது கைவண்ணத்தில் உருவாகி இன்றளவும் தமிழ் சினிமாவை ஆண்டு வருகிறது. சிக்காகோ தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து சென்றிருந்த கண்ணதாசன் 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் காலமானார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 54 மட்டுமே. 3 திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடலே அவர் எழுதிய கடைசி பாடலாகும். கவிகளின் அரசன் கண்ணதாசனுக்கு அன்பும் நன்றியும் என்றும் நிலைத்த மரியாதையும் தமிழ் உள்ளவரை இவர் பெயர் என்றும் நிலைத்திருக்கும்.

0: ஆர்ஜே கௌதமோட குரல்ல கவியரசர் கண்ணதாசன் பற்றிய தகவல்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: பிபிஹெச்கே அப்படிங்கிற படத்துலேருந்தே ஸ்ரேயா கோஷல், அம்ருத் ராம்நாத் இசையமைச்சு அவரும் கூட பாடின பாடல் கேட்டோம். கார்த்திக் நேதாவோட வரிகளில் நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி போட்டிருக்கோம், என்ன அப்படின்னாக்க, கால் முதிரை கூலம் அப்படிங்கிற தமிழ் சொற்கள் எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து ஆல்ரெடி ஆன்சர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் 8 மணிக்கு முன்னாடி அதற்கான விடைகள் போட்டிங்கன்னா அது சரியான விடை என்னங்கிறதையும் யார் யாரெல்லாம் விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தர கேள்வியை சொல்கிறேன், கால் முதிரை கூலம் அப்படிங்கிற தமிழ் சொற்கள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி.
1: மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றை எம் எஸ் விக்கு முன் எம் எஸ் விக்கு பின் என்று தாராளமாக வகைப்படுத்தலாம். அந்த அளவிற்கு தமிழ் நெஞ்சங்களை இசையால் ஆட்கொண்டு தமிழ் மனங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்.

எம்எஸ்வி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் இவர் 1928 கேரளாவின் பாலக்காட்டில் பிறந்தார். மிகச்சிறிய வயதிலேயே வறுமையின் பிடியில் சிக்கினார். ஆனால் கலைமகள் இசையின் வடிவத்தில் வந்து இவரை மீட்டெடுத்தாள். தன் இசை பயணத்தை தொடங்கினார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற இரட்டையரின் இணைவு தமிழ் திரை இசைக்கு ஒரு பொற்காலத்தை தந்தது. அவர்கள் பின்னாட்களில் தனித்தனியே இயங்கத் தொடங்கிய போதும் MSV தனியொரு இசை மேதையாக தமிழ் இசையுலகை ஆளத் தொடங்கினார். தனது திரை இசையில் அதீத நவீன நுட்பங்களை கையாண்டார். பாமர மக்களும் பாடும் வண்ணம் மெல்லிசை என்ற புதிய வடிவத்திற்கு தமிழ் திரை இசையை மாற்றிய பெருமை இவரையே சாரும். MSV யின் பாடல்களை அசை போடாத இதயங்கள் இருந்த

0: சொன்னார்.
1: எம்எஸ்வியின் இசையில் தனித்துவம் என்னவென்றால், அவர் பயன்படுத்திய மேற்கத்திய மற்றும் இந்திய இசைக்கருவிகளின் நேர்த்தியான கலவைதான். ஃபிடில், பியானோ, கிட்டார் போன்ற கருவிகளை தமிழ் மண்ணின் நாதத்தோடு இணைத்து அவர் கொடுத்த பாடல்கள் இன்று வரை காலத்தால் அழியாத காவியங்களாக திகழ்கின்றன. எம்எஸ்வி ஒரு பாடலை உருவாக்குகிறார் என்றால் அவரது இசைக்கு இணையாக பாடல் வரிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசனும் எம்எஸ்வியும் இணைந்தால் அங்கு வார்த்தைகளும் இசையும் ஒன்றோடு ஒன்று போட்டி போடும். கண்ணதாசனின் தத்துவ வரிகளுக்கு தன் மெட்டுகளால் உயிர் கொடுத்தவர் விஸ்வநாதன் அவர்கள்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ்பிபி போன்ற பல ஆளுமைகளின் குரல் வளத்தை முழுமையாக பயன்படுத்தி அவர்களை நட்சத்திர பாடகர்களாக மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. ஒரு பாடகர் எந்த கட்டத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தன் குரலாலேயே பாடி காட்டி செதுக்குவதில் அவர் ஒரு கைதேர்ந்த இசை சிற்பி.

ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த MSP வெறும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பாடகரும் கூட. சொல்லத்தான் நினைக்கிறேன், எங்கே நிம்மதி போன்ற பாடல்களில் அவரது கம்பீரமான குரல் நம் ஆன்மாவை உலுக்கும்.

தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளுக்கு உரியவர் பெருமைக்குரிய MSV அவர்கள் அன்று முதல் இன்று வரை தமிழ் நெஞ்சங்களை தலைமுறை கடந்து தனது இசையால் ஆட்கொள்பவர் MS விஸ்வநாதன் அவர்கள். அந்த மாபெரும் இசை மேதையின் பிறந்த நாளை நினைவு கூறுவதில் விவித் பாரதி தமிழ் FM 102.3 பெருமை கொள்கிறது.

0: ஆர்ஜே நரேன் குரல்ல எம்எஸ் விஸ்வநாதன் அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: இட்லி கடை அப்படிங்கிற படத்தில் ஏஆர் அமீன், சுப்லாஷினி இவங்களோட குரல்களில், ஃபால்கனோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: நிலையத்தில் நேரம் 7:45.
2: ஓ வர்க்கா சாரா கா முஜே கர்னா படதா ஹை, சஃபாய் பி, ஷாப்பிங் பி, சுத் நமக் தேனா, சுத் நஹி சம்ஜ்தே, வாக்யூம் எவப்போரேட்டட் நமக் ஹி சப்ஸே சுத் சஃபேத் ஹோதா
3: ஹை, தோ ஐஸா போலோ நா,
2: வாக்யூம் எவப்போரேட்டட் நிர்மா சுத் நமக் ஜிஸ்கா தானா தானா ஏக் சமான், யே ஹுயி நா பாத்,
4: க்யூ சோட்டே சாஹப், வாக்யூம் எவப்போரேட்டட் நிர்மா சுத் நமக் இத்னா சுத் கி பச்சே பி ஜான்தே ஹை, இஸ்கே
5: சாரே குட்.

இந்திரா அப்படிங்கிற படத்துலேருந்து கபில் கபில் அண்ட் அஜ்மல் தசீன் இவங்களோட குரல்களில் அஜ்மல் தசீன் இசையமைச்சு ஹாஜா மொய்தீன் அவங்களோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: 22 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 22 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
2: விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

முத்து சிற்பியோட குரலில் சங்கர்குமார் பிஎஸ், அவங்களோட வரிகளில் அஜினீஷ் லோக்நாத்தோட இசையமைப்பில் காந்தாரா எலஜெண்ட் சாப்டர் 1 அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாம் ஒரு கேள்வி ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் போட்டிருந்தோம். அதற்கான விடையை வந்து நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். என்ன கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காள், முதிரை, கூலம் அப்படிங்கிற தமிழ் சொற்கள் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தானிய வகைகளோட பெயர்களை தான் இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேயர்களும் போட்டிருக்காங்க. கூடவே வந்து நிறைய நேயர்கள் வந்து இன்றைய தினம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக நாம் வந்து கவியரசு கண்ணதாசன் அப்புறம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இவங்களோட பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்ம ஆர்ஜேஸ் அவங்க கொடுத்த தகவல்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்களோட இந்த உற்சாகமான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க.

பிங்கி டூ அப்படிங்கிற படத்துலேருந்து அபய் ஜோத்பூர்கரோட குரலில், மோகன் ராஜோட வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவா மையல் அப்படிங்கிற படத்துலேருந்து சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்களோட குரல்களில், ஏகாதசியோட வரிகளில், அமர் கீதோட இசையமைப்பில் ஒரு பாடல்

0: கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 8:02.

காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களை கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களை, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவறுது வரை இனி நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் ஒரு நாள் கூத்து படத்திற்காக ஹரிச்சரன் பாடிய பாடல் இது. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள்: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா, ஸ்ரீராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன்.

சோம்பேட்டையன் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா எஸ் ஆர்த்தி வருண் காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ஒரு நாள் கூத்து பட பாடலுடன் தொடர்கிறது. உங்கள் விருப்பம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில் நேரம் 8:10.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் யாக்கை. படத்திற்காக சின்மையை பாடிய பாடல் இது. யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜயன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, மணலி, பெரியசைக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், புரசை, எமி தெரு, அன்னை இல்லத்திலிருந்து அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடகம்பத்தூரிலிருந்து விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடக்கரா, குறிக்காலிலிருந்து நளினி, பாஸ்கரன், குன்மகுரை, கீதா பாலன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ யாக்கை திரைப்பட பாடல்.

கலந்து கவி பாடி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல், இது என்ன மாயம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து சைந்தவியுடன் பாடிய பாடலுக்கு கற்பனை நாமுத்துக்குமார். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் கண்ணகிநகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ், திருமழிசை பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாயிட்ஸ் ரோடு சாமிதா, ஸ்ரீபெரும்புத்தூர் சுகதேவ், அச்சிரப்பாக்கம் ராஜ்காந்த், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவியமலர் சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு

0: நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் என்ன அப்படின்றத கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ்

0: 92.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் உருமீன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கார்த்திக் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு அச்சு ராஜமணி இசையில் கவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் உடன்குடி நூருதீன் இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான் இசாஸ் அயானு ஷிஃபா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த், மோதிமாய் ஆகியோரின் விருப்பத்தில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு தன்னுடைய விருப்ப பாடல்களும் வந்திருக்கு அப்படின்னு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்றதுக்காக முகநூல் வழி நம்மளுடைய நேயர்கள் இணைந்திருக்காங்க. சாந்தி, ரமேஷ், பாலாஜி, அடையாளம்பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, ஆரணி, பாப்பாம்பட்டி, ஆண்டாள், தேவமணி, திருமல் இசை, கஸ்தூரி, அருணா, சேகர், அவங்க வந்து முத்தான பாடல்களை வழங்க வந்திருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து போரூர் பொன்ராஜ் இன்னைய நாளுக்குரிய சிறப்பை போஸ்டா அடிச்சு நமக்காக கொடுத்து இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், துவக்க பாடலே அருமையான பாடலுங்க அப்படின்னு உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க.

0: அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொன்ராஜ் இன்னொரு சிறப்பு நாளும் கூட இன்னைய நாளுக்குரிய அதை கொடுத்துருக்காரு. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கும் அன்பு சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கலபருக்கு குறைவு இருக்காது பார்த்தீங்களா, எனக்கே படிக்கும் போது என் முகம் மாதிரி ஆகுது சார். போரூர் பொன்ராஜ் இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நிகழ்ச்சியில் அடுத்து கொண்டு போவோம் 9 மணிக்கு. நாகராஜ் ஆறுமுகசுவாமி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்எம்பி நச்சு பிள்ளை இவங்களும், அப்புறம் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அடியங்கப்பா நல்ல போஸ்டராக அடித்து அனுப்பிச்சிட்டிங்க சார். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3க்கு நன்றிங்க, வணக்கம்ங்க அப்படின்னு கருப்பண்ணன் ரங்கசாமி அவருடைய பதிவு. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இன்றைக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் எங்கள் விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்தமைக்கு நன்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து மேலப்பேடு தயாளன், பெங்களூர் குப்பநத்தம் ராமு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், இவங்கெல்லாம் அந்த பாடல்களை வரிசைப்படுத்தியும் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் இவங்களுமே இன்னொரு பிக்சரை போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சுகுணா தேவி கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாம்பரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க கூட கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பாடல்கள் அதற்கேற்றா போல மெலடியாகவும் இருக்குங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு, இதமாக இருக்குங்க, சொக்க வைக்கக்கூடிய பாடல்களாக இருக்குங்கன்னு. அவங்கள தொடர்ந்து தீட்டாளம் ராஜேஷ் அவரே சொல்லியிருக்காரு, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி உலக தேவதைகள் தினங்க, அதே போல் சூப்பராக ஜொலிச்சிக்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சேந்தமங்கலம் சங்கர் அவருமே கூட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு காவியமாய் கலந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களின் இனிமையான பெயர்களோடு இங்கே கூட நடராஜன் சுப்பையா நடராஜன் அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் இவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வருக வருக அப்படின்னு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய இனிமையான பெயர்களை அழகாக கூறணும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விதிமுறையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 100 மார்க் நமக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க. நீ பள்ளிக்கூடத்தில் தான் வாங்கியிருக்க மாட்டீங்கம்மா, இங்கேயாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து பாடல்களை கேட்டுக்கோம். உங்கள் விருப்பத்துல நிலையத்தில் நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்
2: இந்நிகழ்ச்சியை வழங்கும்.

0: நுகர்வோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி காதர் ஷமித் காஜ் அசல்மா ஷமு அலி தபசுன் காதர் பாஷா ரேஷ்மா நஸ்ரின் ஷமீம் பிரதோஸ் ஷாயின் ஷா ஷேக் ஹயாத் ரிஸ்வான் ஷம்யா பானு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் ஆர் கே நகர் சிங்கச்சோழன் மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் ஆகியோர் விரும்பி கேட்டு இருக்கும் பாடல் சக்தி ரித்விக் லயா அஜிதா மற்றும் மேகுல் பாடிய பாடல் இது. அருண்ராஜோட இசையில தமிழ் ஆனந்தன் கற்பனையில இது எறும்பு படத்திற்காக.

0: சின்ன சின்ன முக்குச்செடி தொட்டு பறிச்சோ, வேற நெல்லு விட்ட வயலில் தொழில் குதிச்சோம்,
1: வாழை தோப்புக்குள்ள வலைய விதிக்க இல்ல வசமா கிடைக்க வேண்டிக்கிட்டோம், வெப்பம் கொட்ட அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை மல்லாட்ட உரிச்சு கட்டி எடுத்தோம்,
0: எதுவும் தோணுல எங்க போறதுன்னு

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாசுவும் சரவணமும் ஒன்னா படித்தவங்க. இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. அமன் மாலிக், வருண் பரந்தாமன் மற்றும் மரியா ரியோ வின்சன் பாடிய பாடலுக்கு இசை டி எமான், கற்பனை நாமுத்துக்குமார். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் டி நகர் ரமா ரவி, ரங்கராஜன், புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்திக், மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புத்தூர் குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர், பெரியசாமி, சந்தோஷ், சுஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிரம்பாக்கம் தனபால், தாட்சாயினி, கல்ஃப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, ஒக்கியம், துறைப்பாக்கம் கண்ணகி நகர், ஷாஜகான் ஆகியோரின் விருப்பத்தில்

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சங்கராந்திக்கு வஸ்துண்ணும் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. இது பீம்ஸ் செசிலியோ கற்பனையில் இசையில், ராகவேந்திராவின் கற்பனையில் தனுஷ் மற்றும் காஞ்சனா பாடிய பாடல் இது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, திருநின்றபூர், நியூ காந்தி நகர், கோடீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, மெம்கோ நகர், சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர், நடுக்குத்தகை, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி ஆகியோரின் விருப்பத்தில்

அமு காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்ரியா துர்வா ரவிக்குமார், திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராமன் அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங் ஆகியோரின் விருப்பத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அறிவின் கற்பனையில் சுபலாக்ஷி, தனுஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ் பாடிய பாடல். உடன் இணைந்து பாடியிருக்கிறார் அறிவு.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 101.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு

0: ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேலச்சேரி வேல்முருகன், மாலத்தி, ஆதித்யா, ஆவடி, திருவிளஞ்சியம், பாக்கம், சுபலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜர் நகர், இசை என்பன், இசையரசி, லட்சுமி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லட்சுமி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக் ஆகியோரின் விருப்பத்தில் மாமன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். வரக்கூடிய இந்த பாடல் ஸ்வேதா மோகன் பாடியது, ஹேஷம் அப்துல் வாபா கூட இசையில, விவேக்கின் கற்பனையில்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு முகநூல் வழி நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை அப்படி பார்த்தெல்லாம் புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோவில் கொட்டாயிலிருந்து தி கனகராஜ் ஜெயக்குடி, காலை 9 மணிக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். அதில் அரிய இதுவாக இருக்கு இல்லையா, அந்த அறிவிப்பாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காகவும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோவில் கொட்டாயிலிருந்து தி கனகராஜ் ஜெயக்குடி இவங்கள்லாம் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அன் மடலில் தீட்டி அனுப்பிய எங்கள் பாடலை மனமுவந்து வாசித்த எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தங்களுக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புரிசை நான் முத்துக்குமரன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நண்பர்கள் பாடல்கள் அத்தனையும் அருமைங்க, கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாரிவள்ளல் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை கஸ்தூரி அருணாசேகர், இன்னும் ஒரு வாரம் ஆகுமே மேடம், இன்னைக்கே வந்துட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உங்கள் குரலை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்று உங்களுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஐயன் வள்ளுவர் நமது விவத் பாரதிக்கு ஒரு குரலை எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும், அது என்ன பதில் அடுத்த பதிவில் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் சார். உடையார் தொட்ட

0: ஜமுனா ஏகாந்தம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, இவருமே உங்கள் விருப்பத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பரா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:55.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
6: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை அடுத்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்க இணையலாம். இணையணும் அப்படின்னா 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு சேர்த்து தொடர்பு கொள்ளணும்.
4: வணக்கம். செய்தி

0: சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நலமையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு சிறப்பிக்கலாம். 2952208553 மற்றொரு எண் 2838971. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில் என்ன மாதிரி இருக்க போகுது கேள்விகள் அப்படின்னு நீங்கள் காலையிலேயே கேட்டிருப்பீங்க. கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பிறந்த நாள் இன்று. ஸோ அவர் சார்ந்த சில இது குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்பை வச்சு அது என்ன சொல் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா பேசலாம். இல்லைங்க எனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டுருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் விடைகளை பதிவு பண்ணலாம். இப்போ தொடக்கமாக வரக்கூடிய பாடல் கேஜே ஏசுதாஸ், எஸ்பி ஷைலஜா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில். இது மீண்டும் கோகிலா படத்திற்காக.

0: கவியும் இசையும் சேர்ந்து அப்படியே கரை புரண்டு ஓடின ஒரு பாடலை தான் கேட்டோம். இசை கருவிகளை தான் யூஸ் பண்ணணுமான அந்த காலத்தில் அந்த பாட்டி தட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாமே வச்சு அந்த அந்த தட்டோடையே ஒரு இனிய இசையை கொடுத்துருப்பாங்க. காஃபி டம்ளர் ஆத்துறது கூட அந்த சவுண்டு கேட்டிருக்கோம் அந்த பாடலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சரி, நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் பங்கேற்ற சிறப்பிக்கலாம். முதல் அழைப்பாளர் வர்றதுக்கு முன்னாடி நான் கேள்வியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதல் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. முதல் எழுத்து தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடிய சொல், அந்த சொல் கூட பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. இசையை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியும் இந்த சொல்லில் இருக்குது. திட்டுதல், புல், வையகம், கூர்மை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இருக்குது. அந்த சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியாக தான் இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இடையில ஒரு மெய்யை சேர்த்தா அவருடைய படைப்புகளில் ஒன்று, கண்ணதாசன் அவருடைய படைப்புகளில் ஒன்று யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 2952025353 மற்றொரு எண் 2838981. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியில் நேர்கள் வரட்டும். வரத்துக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் பாத்தீங்கன்னா 9:10.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வாங்க வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை. காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், கண்டுபிடிச்சிங்களா?

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. பேசலாம், சொல்லுங்க என்னவா இருக்கும்?
1: தை மாதம்.
0: சரி,
1: தை பாவை.
0: தை பாவை, அப்ப மீதி குறிப்புக்கெல்லாம் பதில். இசையை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி. பா, ஓகேவா? இப்ப முதல் எழுத்தும் அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி. தை இசையை குறிக்கக்கூடியதும் வந்து இது வந்து திட்டுதல், புல், வையகம், கூர்மை, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் வை அப்படிங்கறது. என்ன வெய்யற அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் இங்க குறிப்பா கொடுத்தேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இடையில ஒரு மெய்ய சேர்த்துட்டீங்க, அற்புதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. அது தாங்க இப்பு, அதை சேர்த்து எதுவும் நீங்க புலம்பாதீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தைப்பாவைய கண்டுபிடிச்ச உங்களுக்கு நன்றிகள் பல பல.
1: நன்றி.
0: இங்க வந்து கோபி மயிலாப்பூர்ல இருந்து போட்டிருக்காங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், 102.3 பண்பலையோட இதெல்லாம் நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது சார், நம்ம அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம், அந்த புரிதலுக்காக வெயிட் பண்ணுவோம். சில நேயர்கள் மட்டுமே பங்கேற்கிற மாதிரி அவருக்கு தோணுது. தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, நிகழ்ச்சி ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்குங்க அப்படின்னு. ஆர்ப்பாட்டமா இருக்கா சார்? நானும் சாஃப்டான சாங்ஸ் எல்லாம் தேடி தேடி உங்களுக்காக போட்டேன். சின்னஞ்சிறு வயதில் இசை கலந்த பாடல் என்ற சித்திரம் தோன்றியது, இது நாள் வரையில் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிறது அப்படின்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். சூளை ரீஜா மனோகரன், சின்னஞ்சிறு வயதில் கண்ணதாசன் அவருடைய கற்பனையில உதிர்ந்த சிறகுகள் எங்கள் சிந்தனையை சில நேரம் சிறகடித்து பறக்க செய்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஞானாம்பிகா ரஞ்சன் இவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்துள்ளதா வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏகாம்பரம் கோபால் சாரி, இனிய விவத் பாரதி 102.3 இருக்க கசக்கும் மற்றவை எதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே சார், அதுதான் குரல் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து கேட்க போற பாடல் என்ன பாடல்? இளையராஜா அவருடைய இசையில கண்ணதாசன் அவருடைய கற்பனையில வரக்கூடிய பாடல்களா கேட்க போறோம். கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி.
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம்னு சொல்லும் போதே ஒரு நேயர் வராங்க. வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் சார், போலாமா? நம்ம போலாமா சார்? உங்க வாய்ஸ் ரொம்ப இதுவா கேக்குதே, சவுண்ட் கம்மியா கேக்குதே. கொஞ்சம் வெளியில வந்துடுறீங்களா? அப்பதான் சத்தமா பேச முடியும். உலகம் இதை குறிக்கக்கூடிய சொல் ஒன்று இதுல இருக்கு. உலகம் இதை குறிக்கக்கூடிய வேறு சொல், ஓகேவா? அடுத்து சரிசமம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பங்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வரும்போது என்ன வரும்னு. அடுத்து இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இந்த சொல்லுல இருக்கு. அடுத்து தலைவன், அரசன், கடவுள், கணவன் இப்படியெல்லாம் பொருள்படக்கூடிய சொல் வந்து இதுல இருக்கு. அடுத்து நிறைவான குறிப்பு, வசிப்பிடம், வயல் நீர்நிலைகள்ல பாத்தீங்கன்னா தேங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேரு, அதை வந்து இப்படி நம்ம சொல்லுவோம், அதுவும் இதுல இருக்கு. இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நீங்க யோசிக்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல சார், இல்ல. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், இன்று கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் பிறந்த நாள். கவியரசர் கண்ணதாசனை கௌரவப்படுத்தினீர்கள், அப்படியே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களையும் சேர்த்து கௌரவப்படுத்தலாமேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம 12 மணிக்கு இவங்க இருவரோட காம்போவில் வந்த பாடல்களை தான் கேட்க போகிறோம் ரெட்ரோ நேரத்தில். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. சந்திரசேகர் சார், நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன், நீங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டே வாங்க, ரைட்டா? ஏன்னா ஆப்ல லேட்டா வருது, லேட்டா வருது நீங்க சொல்றீங்க, நான் அக்செப்ட் பண்ணி நீங்க அப்ப ஒரு தடவை நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து கேள்வியை கேட்டுட்டு வரலாமே. உலகம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு, சரிசமம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இந்த சொல்லுல இருக்கு. தலைவன், அரசன், கடவுள், கணவன் இப்படியெல்லாம் பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. வசிப்பிடம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேரு, இந்த வயல்ல தேங்கக்கூடிய ஒரு சேர் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, நன்றி. டீட்டாலம் டிசி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணிருக்க.

0: கங்கை கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல கோவில்மணி ஓசை தன்னை, அது வந்து பாத்தீங்கன்னா ஏழை குயில் கீதம், அது ஒரு நாதம் வரிகள்ங்க, நெஞ்சை தொட்டு சென்றதுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்,
1: நான் முகப்பேர்ல இருந்து
0: பிரமிளா மேடம், வாங்க சொல்லுங்க.
1: சிங்காரி பார்த்த சென்னை,
0: என்னது இது, என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க மேம் நீங்க, அதை எனக்கு சொல்லுங்க. இன்னொன்னு வேற மாதிரி யோசிக்கலாம். சரி, இன்னொரு ஒரு அடிஷனலான குறிப்பு தரணும் அப்படின்னா, காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் ஒண்ணு இருக்கு மேம், அந்த இயற்பெயரோட பின்பாதி அதுவும் இதுல இருக்கு மேம். மேம் காரைக்கால் அம்மையார், நல்லா யோசிக்கணும். இல்ல ஒன்னும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல மேம். ஆனா இந்த இதை இன்னைக்கு நீங்க சொன்னது என்ன மேம், சிங்
1: இது வந்து ஒரு நூல், அவருடைய ஒரு நூல்,
0: அது அது அந்த பேர் சொல்லுங்க மேம். நன்றி மேம், இருப்பினும் ரொம்ப அழகான முயற்சி இது. நன்றி,
1: நன்றி,
0: போடுங்க மேம், போடுங்க கண்டிப்பா. நன்றி, பாடல்கள் அமோகம், நன்றிகளை சொல்லிக்கிறேன் அப்படின்னு கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் அமலா இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கலக்கல் நிகழ்ச்சி அப்படின்னு சங்கர் சேந்தமங்கலத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் சூப்பர் ஷோ அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோனிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து, சிவன் அருண் இவங்கள்லாம் வந்து தைப்பாவை அப்படிங்கிற சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் பிவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்,
2: வாழ்த்துக்கள்.
0: இப்போ ஏறத்தாழ வந்து பார் அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ நீங்க இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்க வதி, அது வரைக்கும் ரைட்டு, அது என்ன சொல்ல இருக்கும், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, இருப்பினும் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாரு, இப்போ வதி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கோவில்மணி ஓசை அந்த பாடல் நல்லா இருந்ததா, யாரு ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவாக இருக்கு. இளங்கோ அவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி யாரு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேயர்கள் அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. சரி ரைட், ஓகே, இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சா நீங்களும் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணலாம், இல்லை தொலைபேசி வழி பங்கேற்கணும் அப்படின்னா வந்திருக்காங்க நேயர். யாரு, வணக்கம், அந்த நேர் கட்டாயிட்டாங்க. 2952085353 மற்றொரு எண் 2838987171. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களை நீங்கள் வந்தீங்கன்னா பேசுங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பாக அமையும். இவங்க பிரமீளா தமிழ்ச்செல்வன் வந்து பாண்டிமா தேவி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை இன்னுமே கூட கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, நீங்கள் வந்து அவர் சொன்ன அந்த வதி பார்வதி வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அது கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஒரு க்ளூவும் கொடுத்தாச்சு. வணக்கம்,
3: ஹலோ, திக்கற்ற பார்வதியா மேடம்?
0: யாருங்க, யாருங்க மேடம் பேசுறீங்க? இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நேரலையில ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு நன்றி. இல்ல இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மேதினியில் அப்படின்னு சுபா திவாகர் அவங்க வந்து அழகாக ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பாதி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து புனிதவதி சக்தி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய இயற்பெயர் புனிதவதி அல்லது புனிதவதியார் அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களுடைய

0: இவா இருக்கு. இருப்பினும் என்ன விடையா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்களேன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். மேடம், சரிசமம் சொன்னீங்களா?
0: ஆமா,
2: சரிசமத்துல பாதி கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: சரி, சூப்பர்.
2: அடுத்தது இல்ல மேம், கண்ணதாசன் இல்ல மேம், இனி ஒரு சுகம் ஏது என்னை ஒழிக்காது, விரைவினில் அழைப்பான் இறைவன் என்னை. கடைசியா இறக்கும் போது எழுதின கவிதை மேடம்.
0: இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த விடையை நீங்க சொல்லிடுறீங்களான்னு கேக்குறேன். இப்ப நீங்க பாதியை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: கண்டுபிடிக்க முடியல மேடம்.
0: கண்டுபிடிக்க முடியலையா? சரி, இன்னொரு அடிஷனலான குறிப்பு உங்களுக்கு கொடுக்கட்டுமா? இது அவருடைய புனைப்பெயர். அவருக்கு வணங்காமுடி அப்படின்லாம் புனைப்பெயர் இருக்கு பாத்தீங்களா? கமக பிரியா அப்படின்லாம் புனைப்பெயர் இருக்கு அவருக்கு. வணங்காமுடியில எப்படி பாதி அப்படிங்கறது வருது?
2: ஒரே
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. நேர்களே, இன்னொரு அடிஷ்னலான குறிப்பும் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது அவருடைய புனை பெயர்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். உலகம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதில் இருக்கு. சரிசமம் இதை குறிக்கக்கூடிய சொல்லும் இருக்கு. இப்போ பார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, பாதி அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
0: லலிதாம்மா சொல்லுங்க. லலிதாம்மா, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தேன், சொல்லுங்க.
3: புனை பெயர் வந்து பார்வதி நாதன்.
0: சூப்பர் மேடம், அடி தூள் மேடம். இது
3: பார் வருது, வதி வருது, நா சுவைக்கு நா,
0: உங்களுக்கு லைட் ரொம்ப அதிகமா எரியுது மேடம், எனக்கு எல்லாம் எரியவே மாட்டேங்குது மேடம். நன்றி, நன்றி மேடம். அது வதிகானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் அவருடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வதிகானம் அப்படிங்கிற ஒண்ணும் இருக்கு. அதையும் நம்ம படிக்கும் போது தெரியும். வசிப்பிடம், இந்த வயல் நீர்நிலைகள்ல தேங்கி நிற்கக்கூடிய அந்த சேரு மாதிரி இருக்கிறத வந்து வதி அப்படின்னு சொல்லுவோம். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர்ல பின்பாதி அப்படின்னு சொன்னாலியா, புனித வதியில வதியை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிநாதன் அப்படிங்கிற புனை பெயரை தான் நான் உங்களுக்கு குறிப்பாக கொடுத்துருந்தேன். கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பல பல. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:30.
4: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் ட்ராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஓடு.

இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. வீரதுரை அவருமே சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க, பார்வதிநாதன் அப்படின்னு. ஞானாம்பிகா ரஞ்சனும் சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டானம் டி சி ராஜேஷ், கவிஞர் கண்ணதாசன் அவருடைய புனை பெயர்கள், கற்பனை பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் காரைமுத்து புலவர், அதே மாதிரி வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கனகப்பிரியன் அப்படிங்கிற ஒரு பெயரும் அவருக்கு இருக்குன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கு மேடம், நன்றி, பாராட்டுக்கள்னு கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் யாமலா அவங்களுடைய பதிவு. ஹாசன் அலி அவருமே வந்து சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சிவன் அருண் அவங்களுமே சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. பார்வதிநாதன் அப்படின்னு பிரமீலா தமிழ்ச்செல்வன் அவங்களுமே சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், கோவில்மணி, ஓசை நெஞ்சில் அந்த பாடல் நம்மை விட்டு பிரிந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை நினைவு கூர்ந்ததுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கண்டுபிடித்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. குறிப்பா வந்து நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இருந்தாலும் ராயப்பேட்டை லலிதா அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா அதை எழுதி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நெற்றிக்கண் படத்திற்காக உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் சீல், கண்ணதாசன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு அனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து போட்டிருக்காங்க. அண்ட் பொன்னேரி கலீலகம் மற்ற நிகழ்ச்சி அருமையா இருக்கு, அதுவே ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மேடம். இந்த மாதிரி கண்ணதாசன் அவரோட தொடர்பு படுத்தி கேட்கும் போது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா ஹரிகரன் உங்க மைண்ட் வாய்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை சார், நான் குறிப்பை தான் கொடுக்குறேன், என்னுடைய மைண்டு வாய்ஸ் எல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. நேர்களே நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952508853 மற்றொரு எண் 2838987171. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், அடுத்து வரக்கூடிய குறிப்பு என்ன குறிப்பு? இயற்கையோடு தொடர்புடைய ஒரு சொல் இதில் இருக்கு. இந்த குறிப்பில் இயற்கையோடு தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருகை அழைப்பு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. வருகை அழைப்பு இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. பஞ்சபூதங்களில் ஒன்று இதில் இருக்கு. அடுத்த குறிப்பு நறுமணம் வாசனை, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. அடுத்து நிறைவான குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வேறொரு தமிழ் சொல்லும் இதுல இருக்கு. என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. அப்படி இல்லைங்க எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டுருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: அம்மா சொல்லுங்க. நன்றிமா. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் தொடர்பான கேள்விகளை தான் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி அது தொடர்பான தகவல்களை நான் பார்த்து படித்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவரின் புனைப்பெயர் குறித்த கேள்விகள் கொடுத்தீர்கள். பாருங்கள் மேடம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு போல அப்படின்னு பிரமீளா தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய பதிவாக இருக்குது. ராமனின் மோகனம், ஜானகி மந்திரம் இந்த பாடல் மனதை வருட செய்தது. இளமை காலத்தில் நெற்றிக்கன் திரைப்படத்தை முதல் நாளிலேயே பார்த்த நான் பட்டப்பாடு இன்னும் நிஜமாக நிழலா நினைவுகளுக்கு வாழ்த்துக்கள் உடனே பேசிருங்க. அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பா அமையும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெற்றிக்கண் இந்த திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வரிகள் மெய்மறக்க செய்தது. குறிப்பாக இடையும் கொடியும் குலுங்கும் நடையும் மொழியும் எடை போட கம்பனில்லை. கம்பன் மீது அவர் அவ்வளவு பற்று கொண்டவர். தன்னுடைய பாடல்களில் கம்பன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். எனக்கு அந்த திறனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள்லாம் நல்ல வரிகள்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: நான் சத்யா சேஷாச்சலம் மேடை பக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: ஆமா சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு என்ன கேம் தெரியல, அதுதான்.
0: ஐயோ, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாமே. கண்ணதாசன் வார்த்தைகள் தான் உங்களுக்கு குறிப்புகளா கொடுக்கப்படும். அந்த குறிப்பை வச்சு நம்ம என்ன சொல்லணும் கண்டுபிடிக்கணும். நீங்க கேக்குறீங்களா? நீங்க ரேடியோல கேக்குறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டுமா? நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஹரி சொல்லுங்க. ஹரி,
3: மக்கள் வந்து மாந்தர் மாந்தர் ஓகேவா?

0: ஆ சரி சொல்லுங்க பாப்போம், நம்ம என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம்.
1: இது பஞ்சபூதங்கள்ல ஒன்று ஆகாயம்.
0: சரி இல்ல நீங்க இப்போ இப்ப மாந்தர் ஆகாயம் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை வச்சு நீங்க என்ன சொல் சொல்ல வரீங்க?
1: எது பத்தி உள்ளது இது?
0: இது கண்ணதாசன் அவரை பற்றியதுதான்.
1: கண்ணதாசன் பத்தி என்ன நூல்? நூலா பேர?
0: நூல், நூல் அவருடைய படைப்புகள்ல ஒன்று.
1: பாஞ்சாலி
0: இல்ல இல்ல. நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். விவக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: நான் இங்க அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா பேசுறேன்.
0: ஞானாம்பிகா சொல்லுங்கம்மா.
2: இயற்கையோடு தொடர்புடையது வந்து வனம்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர்.
2: வருகை வந்து வா.
0: வா.
2: நறுமணம் வந்து வாசம். மக்கள் வந்து சனம்னு சொல்லுவாங்களே.
0: சனம்னு சொல்லுவாங்க, கரெக்ட்.
2: அப்ப
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி. அவ்வளவுதாங்க, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சாங்க பாருங்க. பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. சூளை ரீஜா மனோகரன் அண்ட் பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், மாலினி தேவி அருணாச்சலம் இவங்கள்லாம் வந்து பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் யார் பதிவு பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ படிக்கல, ஏன்னா பின்னாடி யாராவது சொல்லணும்னுக்காக வெயிட் பண்ணேன். பிரமீலா தமிழ்ச்செல்வன் இவங்க தான் வந்து வனவாசம் அப்படிங்கிற சரியான விடையை முதல் முதல்ல பதிவு பண்ணாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அவங்களை தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து இன்னுமே கூட பதிவுகளை போட்டிருக்காங்க. போட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. வனவாசம் அப்படிங்கிறது அவருடைய சுயசரிதியை அவரே அழகாக அந்த நூல் வழியாக நமக்காக குறிப்பிட்டிருப்பார். வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் இந்த படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாலகிருஷ்ணன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. உற்சாக குரலுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அரியசார் தயாரிப்புகளை 102.3 எஃப்எம் மட்டுமே வழங்குகிறது. இன்று பகல் 1 மணி நேரம் வரை உங்கள் நிகழ்ச்சிகளில் யாம் அப்படி கட்டி போட்ட மாதிரி இருப்போம் நன்றி அப்படின்னு நாராயணன் மத்திய கைலாஷ் அடையார்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினிதேவி அருண் அருணாச்சலம் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா, சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர், மனவாசம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. மனவாசமும் இருக்கு, ஆனால் நான் கொடுத்த குறிப்புப்படி வனவாசம். மனவாசமும் அவர் எழுதிய நூலில் ஒன்றுதான். தீட்டாளம் டி சி ராஜேஷ், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் 4000+ கவிதைகள், 5000+ மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் மற்றும் பல எழுதியவர். சண்டமாருதம், திருமகள், திரையொளி, தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களோட ஆசிரியராகவும் இருந்தவர் அப்படின்னு தீட்டாளம் ராஜேஷ் அவருடைய பதிவு. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், அனந்த லட்சுமி ஆவடியிலிருந்து இவங்கள்லாம் வந்து சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. அன் மேடவாக்கத்திலிருந்து மணிமாலா, வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாடல்கள்லாம் நல்லா இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா, செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல், என் மீது மோது நம்மா, அடடா என்ன மாதிரியான பாட்டு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அத்தனையும் அருமைன்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. கும்பகோணம் அவங்க சேஷாத்ரி, கும்பகோணத்திலேருந்து சேஷாத்ரி. வனவாசம் நான் கண்டுபிடிச்சேன், லைன் தான் கிடைக்கல, மற்ற கேள்விகள்லாம் கொஞ்சம் டஃப் தான், பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஞானாம்பிகா, ரஞ்சன் இவங்களுமே வந்து கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, நிறைவான கேள்விக்கு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயற்கையோடு தொடர்புடைய ஓரெழுத்து ஒரு மொழியுடன் ஆரம்பமாகிறது இந்த சொல். சுண்ணாம்பு சுவர் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லாகவும் இருக்குது, ஒரு மரமும் கூட. இது நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா இது விருஷக மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்தல விருஷம், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த மாதிரி ஒரு மரத்தோட பேர் இது. குடும்பம் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்படியும் சொல்லுவாங்க. ஒலித்தல், சத்தமிடுதல், இந்த ஓசையோடு தொடர்புடைய ஒரு சொல் இதையும் இந்த சொல்லல இருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர்களே, உங்களுக்காக இன்னும் ஒரு முறை நான் வந்து சொல்கிறேன். இயற்கையோடு தொடர்புடைய ஓரெழுத்து ஒரு மொழியுடன் இந்த சொல் ஆரம்பமாகிறது. இயற்கையோடு தொடர்புடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. சுண்ணாம்பு சுவர் இவற்றோடும் தொடர்புடையது அந்த அதுவும் இருக்கு, அது ஒரு மரமும் கூட. அதே சொல் வந்து ஒரு

மரமும் கூட. குடும்பம் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்படி சொல்லுவோம். ஒலித்தல், சத்தமிடுதல், இப்போ ஓசையோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதில் இருக்குது, என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு, ஜேசுதாஸ் அவருடைய குரலில் ஒலித்த செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடலுங்க, மனது சலனப்படும் போது இந்த பாடலை கேட்டாலே போதுங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு மதுரை புஷ்பலதா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. காலத்தால் மறக்க முடியாத காவிய கவிஞனுடைய படைப்புகள், கண்ணதாசனின் எழுத்து கல்வெட்டுக்கள், திரையுலகம் திரும்பி பார்க்க செய்த தீந்தமிழ் பாட்டு கலைஞன், பண்பலை நினைவூட்டல் அஞ்சலி, நன்றி அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து நமக்காக வந்து இந்த போஸ்டரையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இரு ஜாம்பவான்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு போஸ்டர் பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ, செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல், இந்த பாட்டு சூப்பர், எக்ஸலன், நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம பாடல் கேட்டுடலாம். பாடல் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஓகே தான். தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதுரையில இருந்து புத்தகம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அருமையான நிகழ்ச்சி, நல்லா யோசிச்சு கொண்டு வந்திருக்கீங்க.
0: நன்றி நன்றி நன்றி மேடம். நன்றி.
1: இதுக்கான விடை வந்து அது சுவர், அதுக்கு சம்பந்தமான இது வந்து காரை. அந்த குடி, குடும்பத்துக்கு இன்னொரு பேர்.
0: சுருக்கமா சுருக்கமா. ஓகே.
1: சுருக்கமா
0: கரெக்ட்.
1: இன்னொன்னு வந்து
0: காரைக்குடி கண்டுபிடிச்சீங்க, சூப்பர். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இயற்கையோடு தொடர்புடைய ஒரு எழுத்து ஒரு மொழி. ஆமா, ஒலித்தல் சப்தம் இடுதல், அத ஓசையோடு தொடர்புடையது. ஆமாமா, ஆமாமா மேடம், அதுலயேதான் இருக்கு, அது உள்ளேயேதான் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. புஷ்பலதா அவங்க காரைக்குடி அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஒரு தங்க ரதத்தில், பொன் மஞ்சள் நிலவு, கற்பனை அப்படிங்கிற தங்க ரதத்தில், கற்பனை அப்படிங்கிற தங்க தேரில், கவிதை அப்படிங்கிற மஞ்சள் நிலவை ஒரு மணி நேரம் பாடலாக ஒளிர செய்தீர்கள் அப்படின்னு. அதெல்லாம் கண்ணதாசனுக்கே உரியது இல்லையாங்க. பொன்னேரி கலீல் அகமத் என்னமா ஒரு பாட்டு இல்லைங்க, வேற லெவல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. அப்படியே நேயர்களுடைய கடிதத்திலேருந்து ஆரம்பித்து இப்பேலேருந்து நல்லா இருக்குங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ரெட்ரோ நேரத்திலையும் இந்த மாதிரி பாடல்களுக்காக நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. மாலினி தேவி அருணாச்சலம் காரை முத்து புலவர் கா காரை அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சுவர் சுண்ணாம்பு இதோடு தொடர்புடையது, ரைட். காரை மரமும் கூட நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஸ்தல விருஷக மரம் அப்படின்னுவாங்க, அந்த காரை மரம் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் முத்து புலவர் அப்படிங்கிறதுக்கான குறிப்பை நான் கொடுக்கல, காரைக்குடி அப்படிங்கிறதுக்கான குறிப்பை தான் நான் கொடுத்தேன். பிரமிளா தமிழ்ச்செல்வன், நீங்களுமே அதை வந்து அந்த ரெண்டு குறிப்பை யோசிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நான் இதை மாதிரி கண்டுபிடிக்கிறேன். சூளை ரீஜா மனோகரன் அவருமே ஜெயசுதாஸ் அவருடைய குரலில் ஒலித்த செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல், அப்பா என்ன மாதிரி பாட்டுங்க அது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஓகே, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவருடைய புனை பெயர்களாகட்டும், அவர் பிறந்த ஊராகட்டும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை காரைக்குடிக்கு மிக அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். அதுக்காக தான் காரைக்குடி அப்படிங்கிற குறிப்பை உங்களுக்காக கொடுத்தோம். இப்படி எல்லா நேயர்களும் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். பல பல நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
0: சபாஷ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது.

அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: பரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:03 ஆயிட்டுருக்குங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சிறப்பு, அதாவது கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களோட பிறந்த நாள். ஸோ கண்ணதாசனை மையமாக வச்சு கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. நேர்களாக நீங்கள் வந்து ஆர்வமாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இந்த என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம எப்பவும் போல விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போகிறோம். ஸோ நேர்களாக நீங்கள் சமீப விளையாட்டுத்துறையில் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் விடையளிக்க முடியும். இன்றைக்கி பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டுருக்கு இல்லையா, இது சம்மந்தமான கேள்விகள் நிறையா இருக்குது. கூடவே நம்ம தேசிய அளவில் சாதனை பண்ணிகிட்ருக்க பண விரும்புகிற நிறையா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கதைகள், அவங்களோட சாதனைகள், அதெல்லாமும் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல், இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா சங்கமம் அப்படிங்கிற படத்துலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன், ஹரிஹரன் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் 2:20 உண்டான பாடல். ஸோ இந்த பாடல் கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நேர்களாக நீங்கள் வந்து தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் என்னென்னு சொல்கிறோம். 2952508353 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண்.

0: 8 5 3 இது ஒரு எண், 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண் அப்படிங்கிறச்சே ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். சார்,
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா சார்? அதாவது நிஷா சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு 16 வயது பெண்மணி ஒருத்தங்க சமீபத்தில் ஒரு சாதனை, சென்னையை சேர்ந்தவங்க சமீபத்தில் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியுமா? விளையாட்டுத்துறை சம்பந்தமா, விளையாட்டுத்துறையில் உடல்
1: அதாவது சதுரங்க போட்டி?
0: இல்லை இல்லை இல்லை, இது ஆக்சுவலாக விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறவங்களால தான் இது பண்ண முடியும். எவரெஸ்ட், எவரெஸ்ட் மலையை ஏறி இருக்காங்க. நிஷா சசிகுமார் சென்னையை சேர்ந்த 16 வயது நிரம்பிய ஒரு சின்ன பெண். ஓகே, நன்றி. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயது முதியவர்கள்லாம் கூட வந்து 70 வயசுக்கு மேலே கூட நிறைய பேர் வந்து விளையாட்டு துறையிலலாம் சாதனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நிறைய சமீபத்தில் நிறையா நம்ம அதை பற்றிலாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ எல்லாராலையுமே சாத்தியம் அப்படிங்கிறச்சே, உடற்கட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், உடல் வலிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு சுறுசுறுப்பாக இருந்தால் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தடுத்து நேயர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: திருவள்ளூர்லேருந்து நான் டெல்லி பேசுகிறேங்கம்மா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கலாமா முதல்ல?
0: ஓகே, கேட்கலாமா?
2: கேளுங்கம்மா.
0: அதான் இன்றைக்கி வந்து நிறைய கால்பந்து சம்மந்தமாக தான் கேட்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா கால்பந்து
2: போட்டியை? நம்ம சின்ன விவசாயிங்கம்மா. நான் ஒரு சின்ன விவசாயிங்கம்மா.
0: ஓ சரி சரி, ஓகே ஓகே சரி ஓகே. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: எனக்கு இப்போ அந்த கிரிக்கெட்லாம் பிடிக்கும், இப்போ கூட அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, கொஞ்சம் ஆன்மீகம் பக்கம் வந்துட்டான்.
0: ஓ, ஆன்மீகம் பக்கம் வந்துட்டீங்க. ஆனால் இது விளையாட்டுத்துறை சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சிங்க. வேண்டுகோள். அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன், கேக்கலாமா கேள்வி உங்களுக்கு? அதாவது ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை நடந்துட்டுருக்கு. நேற்றுக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியிலையும் இது சம்மந்தமாக அதோட ஒரு பகுதியை கேள்வியாக கேட்டாங்க. ஆக்சுவலாக கவனிச்சிங்களா? அதாவது ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டிகள் எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நேற்றுக்கு கேள்வி கேட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக 2 இடத்துல நடக்குது. என்னென்ன இடம்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலாந்து அப்புறம் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுல நடக்குது. வேல்ஸ்ங்கிறது தனியா ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க, சரியா? இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வேல்ஸ்னு ஒரு இடம் இருக்கு அங்க, அது ஐரோப்பாவை சேர்ந்தது வேல்ஸ் அப்படிங்கிறது. இங்கிலாந்து அப்படின்னு ஒரு நாடு, அது தவிர வேல்ஸ் அப்படின்னு ஒரு நாடு, அது வந்து வேல்ஸ்ங்கிற நாடு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கு. நன்றிம்மா. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன கேட்கலாம்?
3: கேளுங்க மேம், ஏதாவது ஈஸியாக கேளுங்க.
0: இல்லை ஆ, டாரி பென்சோ.
3: என்ன
0: வந்து ஒற்றுமை? கால்பந்து சம்பந்தமா, உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் சம்பந்தமா தான் கேள்வி இது, சொல்லிடுறேன். இப்போ டாரி பென்சோ, இதுக்கு முன்னாடி 2022 ஸ்டெஃபானி ஃப்ராபெட் அப்படின்னு, என்ன ஒற்றுமை உலக கோப்பை கால்பந்து போட்டியில?
3: விமன்ல விமன் வந்து

0: கரெக்ட், பெண்கள் ரெண்டு பேருமே பெண்கள். அப்புறம்
1: அவங்க கால்பந்து விளையாடி ஜெயிச்சாங்க. அப்படி
0: கால்பந்துங்கிறது குழு விளையாட்டு இல்லையா, அப்போ நம்ம யாரும் இண்டிவிஜுவலுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக அது ஜெயிச்சதை பற்றி கிடையாது, வேற மாதிரி யோசிங்க. கால்பந்தில் பெண்கள் தான் இரண்டு பேருமே. 2022 ஸ்டெஃபானி ஃப்ராபெட் வந்து அவங்க தான் முதலே அந்த இதை ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ நடந்துட்டுருக்க ஃபுட்பால் கப்பில் வந்து டாரி பென்சோ அப்படிங்கிற பெண்மணி இருக்காங்க. என்னவா இருப்பாங்க
1: நடக்குது
0: அப்படின்னு ரெண்டு அணிகளோட வீரர்கள் இருப்பாங்க. அப்புறம் வேற யார் இருப்பாங்க களத்துல?
1: வீரர்கள்
0: இந்த வருஷம் டாரி பென்சோங்கிறவங்க ரெஃபரியா இருக்காங்க. அவங்கள தவிர இன்னும் ரெண்டு அசிஸ்டன்ட், அதாவது உதவி பெண் ரெஃபரிகள் உலக கோப்பை கால்பந்து போட்டிகள்ல இருக்காங்க.
1: ஆச்சரியமா இருக்கு,
0: அதுதான் இல்லையா? ஓகே, நன்றி.
2: அவங்களால முடியலன்னு சொல்லல. சரி, நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
3: ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க ஏங்க அட்மிட் பண்றீங்க?
0: கேள்வி கேட்கலாமா சார் உங்களுக்கு?
3: அடுத்த ஆளு பாருங்க மேம்.
0: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
4: பிரகாஷ் புரசைவாக்கம் மேம்.
0: பிரகாஷ் புரசைவாக்கம், ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன விளையாட்டு பத்தி கேட்கலாம் சார்?
4: ஃபுட்பாலே
0: கேட்கட்டா? ஓகே. நிறைய நாடுகள் வந்து இந்த கால்பந்து போட்டிகளில் பங்கேற்று இருக்காங்க இல்லையா. கோமி ஹிராய் அப்படின்ட்டு ஒரு ஒரு வெளிநாட்டு மொழியோட வார்த்தைகள் இது. இந்த ப்ராக்டிஸை கடைபிடிச்சு ஒரு நாடு வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணினாங்க.
4: என்ன?
0: வேர்ல்ட் கப்ல நடந்துட்டு இருக்க வேர்ல்ட் கப்ல பண்ணிருக்காங்க. ஆசிய நாடு மேட்ச் வின் பண்ணினதுனால கோமி ஹிராய் அப்படிங்கிற அவங்களோட நாட்டு பழக்க வழக்கத்தை வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டை சேர்ந்த சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் வந்திருப்பாருங்கல்ல, பார்வையாளர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க பண்ணினாங்க ஆக்சுவலாக இதை. விளையாட்டுத்துறை சம்பந்தமா நிறைய வந்து இருக்கு, அதெல்லாம் நாம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பாடல்களுக்கு இடையிடையே நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சு. ஓகே, இந்த பாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயாச்சு. என்ன பாடல் அப்படின்னாக்கா வாலி.

0: அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன், அஜித்குமார், ஃபெவிமணி இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் இந்த பாடல் பார்த்திங்கன்னா 5 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான ஒரு நீண்ட பாடலாக இருக்குது. ஸோ பாடலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்தாச்சு, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், கேட்கலாமா கேள்வி?
1: கால் பண்ணி பற்றி
0: உங்களுக்கு எதை பத்தி வேணும்? உங்களுக்கு எந்த விளையாட்டை பத்தி கேள்வி வேணும்னு சொல்லுங்க,
1: கேக்குறேன்.
0: அதாவது கிரிக்கெட் பத்தி கேக்குறேன் உங்களுக்கு நான், சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த ஐசிசி பெண்கள் T20 உலக கோப்பை கால்பந்து, சாரி கால்பந்துனே வருது, கிரிக்கெட் போட்டிகள் நடந்துட்டுருக்கு. July 5 வரைக்கும் நடந்துட்டுருக்கு, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்லியிருக்கோம். இதில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னால் எந்த நாடுன்னு தெரியுமா? நியூசிலாண்ட். ஓகேங்களா? நியூசிலாண்ட். ஓகே ஓகே, சரி. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாடல் கேட்கணும் இல்லையா? பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
4: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
3: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
4: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
3: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: பாலி அப்படிங்கிற படத்துலேருந்து 5 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான ஒரு நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: ஒரு நாள் அவன் அவுத்தருக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவ மௌத்தாருங்க கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: அதாவது பாட்டு வந்து இவ்வளவு நிமிடங்கள் இவ்வளவு நொடிகள் அப்படின்னு சொன்னோன்னாக்க கரெக்டா அது முடியற நேரத்துல நேயர்கள் வந்து போன் லைன்ல ட்ரை பண்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம்.
1: என்னங்க
0: அத பத்தி புதுசா ஏதாவது தகவல்கள் சொல்லுங்க. ஒரே தகவலையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காம புதுசா அதுல ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உதவியா இருக்கும்.
1: தாயம் ஆடுறது, அப்புறம் வந்து இது நானு பசங்க கூட செர்ச்சி
0: விளையாடுவேன்.
1: அப்புறம் வந்து பிள்ளைங்க பால் போட்டு நான் பால் அடிப்பேன் பசங்க.

0: அந்த மாதிரி சேர்ந்து விளையாடுறச்சே, சின்ன வயசு பசங்களோட சேர்ந்து விளையாடுறச்சே, நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்குறீங்க விளையாட்டோட கூட? புது விளையாட்டுகள்ல சரி, ஓகே, நன்றிமா, நன்றி. அதாவது பெரியவர்கள் சின்னவர்கள், அதாவது ஒரு தாத்தா பாட்டி பசங்க பேர பசங்க அந்த மாதிரி விளையாடுறச்சு, அந்த அந்த பாண்டிங், அந்த இணைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே வந்து அந்த பசங்களோட ஈக்குவலாக வந்து அந்த பெரியவங்களும் தன்னை மறந்து அந்த சின்ன வயசுக்கு போய் போட்டி போட்டு, இப்போ தாயக்கட்டைன்னு சொன்னாங்க இவங்க இல்லையா, அதில் தாயக்கட்டைன்னு அந்த வெட்டு படுறது அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுவாங்க, தாத்தாவும் பேரனும், இல்லை இல்லை நான் வெட்டிட்டேன் பா, அங்கே பேரன் சொல்லுவான், தாத்தா ஒத்துக்க மாட்டார், இந்த குட்டி பையன் ஈக்குவலாக போட்டி போடுவார், அவரோட சின்ன வயசு விஷயங்கள் எல்லாம் அவர் செய்வார், அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த குடும்பத்தில் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு விளையாடுறதுங்கிறது இன்றளவும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னாக்க, இந்த கேட்ஜெட்ஸில் இந்த பசங்க உட்கார்ற நேரத்தில் நாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க, இல்லை விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது தகவல்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க, தொலைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க, 2952208535, இது ஒரு எண், 2838987171 சொன்ன உடனே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம், ப்ரோக்ராம் ஃபேண்டாஸ்டிக் மேடம்.
0: பேசுறது யாரு?
1: தெரியாதெல்லாம் கத்து கொடுக்குறீங்க மேடம். மேடம் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் மேடம்.
0: உங்க பேரு முதல்ல சொல்லுங்க.
1: ஸ்போர்ட்ஸ் மூலம் உலகத்துல அதிக புகழ் பெற்றவங்க பீலே,
0: கால்பந்துல பெரிய ஆளு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேரும் தியரி ஹென்றி, அவரும் ஒரு கால்பந்து முன்னாள் கால்பந்து வீரர். இவங்க ரெண்டு பேரோட பேர்களையும் தற்காலிகமா இரண்டு தெருக்களுக்கு ஒரு நகரத்துல வைக்க போறாங்க, இந்த கால்பந்து போட்டிகள் நடைபெற்றிருக்கிறதுனால அவங்கள கௌரவிக்கிறதுக்காக. எந்த நகரத்துல?
1: ஒரு சின்ன சொல்லுங்க மேம், ட்ரை பண்றேன்.
0: எங்கெங்க நடக்குது கால்பந்து போட்டிகள்?
1: இப்ப இது உள்ள மெக்சிகோ, அமெரிக்கா, இது கனடா மேடம்.
0: ஓகே, நீங்க ரெண்டாவதா சொன்ன நாடு.
1: ஓ, அமெரிக்கா இல்லையா?
0: அமெரிக்கால எந்த நகரத்துல?
1: மேடம் பீலானுடைய ஃபுல் பேர் வந்து எச்என் அரண்டோ டூ நெசிமெண்டோ. பீலா அடிச்ச கோல் 1121. பீலா வந்து 7 கோல் அடிச்ச கிரவுண்ட் இன்னும் காலியா வச்சிருக்காங்க. பீலாக்கு வந்து விளையாட்டு மந்திரவாதின்னு பேரு. 3 தடவை வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரு உலகத்துல யாரு? அத அந்த 3 தடவை வந்து 58, 62, 70. அதுக்கடுத்தது 94, 2002 வந்து பிரேசில் வின்னரு, ஜெர்மனி ரன்னரு. 94 வந்து பிரேசில் வின்னரு, இத்தாலி ரன்னரு.
0: சூப்பர் சூப்பர்,
1: பேட்மிண்டன் டீம் மேடம்.
0: ஓகே, உங்களை வந்து ஒரு விளையாட்டு டிக்ஷனரினே சொல்லலாம் போல் இருக்கு. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில்
1: மேடம், கோடி கணக்குல விஷயம் நேர்களுக்கோசம் படிச்சேன் மேடம்.
0: நேர்களுக்காக படிங்க, நீங்க பேஸ்புக்ல போட்டீங்கன்னா எல்லாரும் அவங்க அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பாப்பாங்க, புரியுறதா? இப்ப போன் லைன்ல எனக்கு இந்த ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு பேச அவகாசம். நீங்க நிறைய நேரம் பேசுனீங்கன்னா மத்த நேர்கள் கோச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்ட கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: வாழ்த்துக்கள்.
0: தியரி ஹென்றி பீலே இவங்களோட பெயர்களை தற்காலிகமா எங்க எந்த நகரத்துல வைக்க போறாங்க இப்ப கால்பந்து போட்டிகளுக்காக? லைன்ல இருக்கீங்களா? சரி, கட் பண்ணிட்டு போயிட்டார் போல் இருக்கு. நியூயார்க்கில் வந்து இவங்க ரெண்டு பேரோட பெயர்களில் தற்காலிகமாக இரண்டு தெருக்களுக்கு அவங்களோட பெயர்கள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை நாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல வந்திருக்க நேயர் யாரு? வணக்கம், கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க? ஃபோன் மீன் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: நன்றி மேடம், ரொம்ப நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டியை பத்தி விவரமா சொன்னதுக்கு நன்றி.
0: ஓகே,
2: உங்க பேர்? ஃபேஸ்புக் வீரராகவன், மதவரம்மா.

0: ஓகே சொல்லுங்க சார்.
1: அதாவது இந்த நியூயார்க்ல தான் இந்த இந்த கால்பந்து போட்டியாளருடைய சிலைகள்லாம் நிறுவப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எப்பவும் என்னுடைய மானசீக குரு ஆவடி ரவிச்சந்திரன் சார், 100,000 தடவை சொல்லுவேன், அவருடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமை. அதாவது அவர் மாதிரி தான் நான் தெளிஞ்சிக்கணும். இப்போ விளையாட்டு வீரர் அவரு. சார் இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்.
0: ஓகே சரி. ஒரு நாட்டு அணி இருக்கு, கால்பந்து கேள்வி தான் இதுவும், சரியா? இன்ஃபேக்ட் இன்னைக்கு இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இல்லை இன்னைக்கு நைட் இல்லை, நாளைக்கு நைட் June 25 நமக்கு நாளைக்கு நைட்டுக்கு தானே அது கணக்காகும். ஓகேயா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஜப்பனீஸ் கால்பந்து ஆதரவாளர்கள்லாம் வந்து ஜப்பான் நாடு வின் பண்ண உடனே அந்த ஸ்டேடியத்தை கிளீன் பண்ணினாங்கன்ற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாட்டு பார்வையாளர்கள் வந்து வரச்சு நிறைய 3 இடத்துல நடக்குதுன்னு தெரியும் இல்லையா கால்பந்து போட்டிகள் இப்போ. ஸோ அந்த பர்டிகுலர் நாளைக்கு நடக்க போகிற அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து போகிறதுக்கான அந்த போக்குவரத்து செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அணி, அந்த நாட்டு அணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் அவங்க பைசா போட்டு 600 ஃபேன்ஸ் அதாவது அந்த கால்பந்து ரசிகர்களுக்கு உண்டான போக்குவரத்து செலவை இந்த நாட்டு அணியோட வீரர்கள் அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாடுன்னு தெரியுமா?
1: அர்ஜென்டினா. தவறா?
0: இல்ல தவறு இல்ல,
1: இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
0: ஜெர்மனி. ஜெர்மனி.
1: ஓகேமா, மத்த நேயர்கள்.
0: ஓகே சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம். அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு நல்லா சூப்பரா இருக்குது மேடம். கண்ணகி நகர்ல இருந்து ஒரு பெண்மணி, 16 வயசு பெண்மணி, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தாங்க மேடம்.
0: யாரு பேரு?
2: கண்ணகி நகர்ல இருக்கிறாங்க. காவியா பேரு. காவியா, கண்ணகி நகர்ல இருக்கிறாங்க மேடம். காவியா பேரு.
0: காவியா சொல்லிருக்கோம் நம்ம இவங்களை பத்தி
2: மேடம். நல்ல கால் பண்றாட்டம் அல்லது நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமையை சேர்த்து கொடுத்தாங்க. எங்க ஊரு கூட வந்தாங்க மேடம். நல்லா சூப்பரா ஆடுவாங்க விளையாட்டுல.
0: என்ன விளையாட்டு பத்தி கேக்கலாம்? கிரிக்கெட் தானா? ஓகே. ஓகே, இந்தியா ஸ்ரீலங்கா 19 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகள் நடந்துட்டுருக்கு, எங்கேன்னு தெரியுமா?
3: இந்தியா இலங்கையா?
0: இந்தியா இலங்கைக்கான பெண்களுக்குண்டான 19 வயதுக்கு உட்பட்ட U19 போட்டிகள் நடந்துட்டுருக்கு.
3: ஆமாம்.
0: இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது இன்ஃபேக்ட். எங்கேன்னு தெரியுமா?
3: எங்கே?
0: நான் எங்கேன்னு சொன்னேனா அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் எங்கே இருக்கு?
3: சென்னை.
0: அவ்வளோதான், சென்னையில் தான். ஆக்சுவலாக முந்தாநேத்தி 22ஆம் தேதி முதல் மேட்ச், இன்றைக்கி 2வது மேட்ச்சு, 27ஆம் தேதி 3வது மேட்ச். என்ன இதில் ஸ்பெஷாலிட்டினாக்க, இந்த 3 மேட்சுக்கும் என்ட்ரி ஃப்ரீ.
3: ஃப்ரீ?
0: ஆமாம் ஆமாம். 1 மணிக்கு ஆரம்பிக்குது மேட்ச் பார்த்தீங்கன்னாக்க, கேட் 4 வழியாக என்ட்ரி போகலாம், பார்வையாளர்கள் பார்க்க போகலாம். சி லோயர் ஸ்டாண்டில் போய் நம்ம உட்காந்துட்டு பார்க்கலாம். இவ்வளோ தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறையா நேயர்கள் வந்து இங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பி மேட்ச் பார்க்க போகலாம் தாராளமாக எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வேணால் ஃபோன் லைன் கட் பண்ணிவிடுங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த கால்பந்து போட்டிகளில் இந்த ஜப்பான் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணினாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அவங்க நாடு வின் பண்ண உடனே அந்த சந்தோஷத்தில் அவங்கெல்லாம் தூக்கி போட்ட அந்த கலர் பேப்பர்லாம் அந்த நாட்டு ரசிகர்கள், ஜப்பான் நாட்டு ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, மேட்ச் முடிஞ்ச உடனே அழகாக அவங்களே அந்த கால்பந்து ஸ்டேடியமை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சென்னையில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்க போகிற இந்தியா ஸ்ரீலங்கா பெண்களுக்குண்டான U19 கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிற நாம் எல்லாருமே கூட நம்ம சென்னையை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம ஒரு நம்மளே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக பாடல் கேட்கவே இல்லை இல்லையா. ஸோ என்ன பாடல், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, இந்த பாடலும் கொஞ்சம் நீண்ட பாடல் தான், 5 நிமிடங்கள்.

0: பாதுகாப்பான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:41:25 ஆயிட்டு இருக்குங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கும் நேயர் யாரு?
3: அனைவருக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம், யார் சார்?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க மேடம், முயற்சிக்கிறேன்.
2: ஓகே, என்ன விளையாட்டு சார் கேட்கணும்?
3: வில்வித்தை சம்பந்தமா? அதாவது
2: வில்வித்தை சம்பந்தமா. நம்ம போஸ்டர் பாத்தீங்களா? Facebookல போஸ்டர் போட்டுருக்கோமே.
3: ஆ, பார்த்தேன் மேடம்.
2: அதுல ஒரு சைடுல வந்து ஒரு போட்டோ போட்டுருக்கோமே, அது யாருன்னு தெரியுமா? அது பத்தி என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
3: என்ன மேடம்?
2: Facebookல நம்ம இப்ப என் கேள்விக்கு என்ன பதிலுக்கு ஒரு போஸ்டர் போட்டுருக்கோம் இல்லையா?

0: அதுல
1: போட்டிருக்கோம் பாருங்க, வில்வித்தை சம்பந்தமா ஒரு சாதனை பண்ணினவங்களோட போட்டோ ஒன்னு போட்டிருக்கோங்க பாருங்க, அவங்க அம்மா வந்து பண்ணின தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: பொம்மா தேவராவ், அவர் வந்து அவங்க அவங்க வந்து 20 வருஷமா வந்து இந்த ஆர்ச்சரி பழகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுடைய நகைகள் தாலிகளை வித்துதான் வந்து பழைய வில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து பயிற்சி பெற்று இன்னைக்கு வந்து அந்த வேர்ல்டு ஆர்ச்சரியில அந்த கோல்டன் கப்பை வந்து வாங்கியிருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர், நல்ல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. சோ எல்லாராலையுமே சாதனைகள் பண்ண முடியும் இல்லையா, வாய்ப்புகள் கிடைக்கிறச்சு அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம அதையும் சொல்லணும் கூடிய விரைவில், ஓகேயா. வாழ்த்துக்கள், அடுத்த நேயர் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறச்சே ஆக்சுவலா. வணக்கம், லைன்ல இருக்கீங்களே, பேசலாமே. ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம். கோபிகிருஷ்ணன்.
1: கோபிகிருஷ்ணன், எங்க இருந்து சார்?
2: என்ன மேடம்,
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன புரியல,
1: எங்க இருந்து பேசுறீங்க கோபிகிருஷ்ணன்? எந்த ஊர்?
2: திருத்தன்குடி சித்தை.
1: ஓகே ஓகே, கேள்வி கேட்கலாமா?
2: ஆ, போலாம்.
1: ஓகே, கால்பந்து சம்பந்தமா தான். ஓகேயா,
2: என்னங்க
1: கால்பந்து விளையாட்டு, உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா தான் கேள்வி. ஓகேயா,
2: கால்பந்து விளையாட்டுலயா கேள்வி? ஆ சொல்லுங்க
1: சொல்லுங்க. என்னக்கா இப்போ 2026 கால் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி 2022 நடந்தது, அதான் 4 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய உலகக்கோப்பை போட்டிகள் இல்லையா. 2022 ஃபைனல் மேட்ச் நடக்கும் இல்லையா, அப்போ அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, அந்த பதக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க தெரியுமா, யாராவது செலிப்ரிட்டிஸு செலிப்ரிட்டிஸ், பெரிய செலிப்ரிட்டிஸ்னா என்ன சொல்கிறது, பேர் போனவங்க, அந்த துறையில் சாதனை பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள வந்து அந்த கப்பை வந்து ரிவீல் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருமை ஒரு இந்தியருக்கு கிடைத்தது. யாருன்னு தெரியுமா? சினிமா, இந்தியர், இந்தியர் சினிமா துறையை சேர்ந்த பெண்மணி, தெரியுமா? சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் நடித்தவங்க, தீபிகா படுகோன்.
2: ஹலோ,
1: கேக்குதா இல்லையா சார் உங்களுக்கு? தீபிகா படுகோன், அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சது.
2: நன்றி நன்றி.
1: ஓகே, அதாவது 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளோட ஃபைனலில் அந்த கப்பை வந்து ஸ்டேடியமில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க இல்லையா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காமிப்பாங்க இல்லையா, அதில் வந்து ரெண்டு பேர் வந்து அது காமிச்சாங்க. ஓகேயா, அதில் வந்து தீபிகா படுகோன் எதனால் அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்வதேச பிராண்ட், அதுக்கு அவங்க வந்து அம்பாசிடராக அப்போ இருந்திருக்காங்க. அந்த பிராண்ட், அந்த கம்பெனி வந்து அந்த 2022 வேர்ல்ட் கப்புக்கு ஸ்பான்சராக இருந்திருக்காங்க, அதனால் தீபிகா படுகோன் அந்த சான்ஸ் கிடைச்சது. இருந்தாலும் ஒரு இந்திய பெண்மணிக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது நாம் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். கூடிய விரைவிலேயே நாம் ஏற்கனவே போன வாரமே சொன்ன மாதிரி நம்ம இந்திய அணியும் வந்து கூடிய விரைவிலேயே உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள்லாம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் காத்துட்ருக்கோம். அந்த நாள் மிக விரைவில் வரும் அப்படின்னு நாம் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், காலை வணக்கம்.
1: யார் பேசுறீங்க சார்?
3: முகப்பேர் மேற்கில இருந்து பாபு டெய்லர்.
1: பாபு, கேட்கலாமா கேள்வி?
3: ஆ கேளுங்க மேடம்.
1: என்ன கேள்வி கேட்கலாம்? கால்பந்து பாத்துட்டு இருக்கீங்களா?
3: இல்ல மேடம், கால்பந்து பத்தி தெரியாது.
1: சரி ஓகே,
3: நான் ஓரளவு பாப்பேன். ஆ,
1: கிரிக்கெட் தான் பாப்பீங்களா? கிரிக்கெட் கேள்விகள். ஓகே சரி, ஓகே, கிரிக்கெட் இல்ல, இது உள் விளையாட்டு, செஸ் பத்தின கேள்வி. ஓகேயா, சென்னை மாஸ்டர்ஸ் செஸ் இவெண்ட் வந்து ஜூலை 16 நடக்க போகுது சென்னையில். செஸ், அதாவது சதுரங்கத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு தெரியுமா, அதுல எந்த பிரிவு போட்டியா இதை வைக்க போறாங்க? சென்னை மாஸ்டர்ஸ் செஸ் இவெண்ட் அப்படிங்கிறது ஜூலை 16 நடக்க இருக்கு. என்ன பிரிவு, என்ன ஃபார்மேட் போட்டிகள் அது? ரவுண்ட் ராபின்.
3: ரவுண்ட் ராபின்
1: மெத்தட் நம்ம நிறைய விளையாட்டு துறையில சொல்லுவோம் தெரியுமா?
3: ஓ ஆமா ஆமா.
1: அந்த மெத்தட்ல செஸ் இவெண்ட் வந்து சென்னையில ஜூலை 16 நடக்க இருக்கு.

0: ஓகே மேடம்.
1: ஓகே ஓகே. சரி, அடுத்த ஒரு பாடல், எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற படத்துலேருந்து கோபால் ராவ், சௌந்தரராஜன் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் இந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்களுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்க.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்கறச்சே நேயர்கள் வந்து அதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க. கூடவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நேயர்கள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன், கேள்வி கேட்கலாமா?
1: கேளுமா.
0: ஓகே. எந்த கிரிக்கெட் பற்றி கேட்கலாமா, ஃபுட்பால் பற்றி கேட்கலாமா? கிரிக்கெட் பத்தியே கேக்கட்டா? ஓகே. T20 உள்ள கோப்பை இருக்கு இல்லையா, T20 விளையாட்டு ஃபார்மேட் இருக்கு இல்லையா கிரிக்கெட்ல, அதுல அதிக ரன்கள் எடுத்தவர் அப்படின்னாக்க யாருன்னு தெரியுமா? இப்ப சமீபத்துல ஒருத்தரோட சாதனையை இன்னொருத்தர் முறியடிச்சிருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து கிறிஸ் கெயில் தான் வந்து ஜாஸ்தி ஸ்கோர் எடுத்தவர் T20 ஃபார்மேட்லன்னு இருந்தது. இப்போ கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை ஒருத்தர் பிரேக் பண்ணியிருக்காரு.
1: ஆமாம் மேடம்.
0: யார்?
1: எனக்கு 60 வயசு பழைய ஆள் தான் ஞாபகம் இருக்கு, புது ஆள் ஞாபகம் இல்லம்மா.
0: ஆ, இவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான் ஆக்சுவலாக. போலார்ட்.
1: கவாஸ்கருங்களா?
0: இல்லைங்க, சுச்சோ கவாஸ்கர்லாம் இருக்கிறச்சே T20 ஃபார்மேட்டே வரலையே சார். ஆ, போலார்ட், போலார்ட். ஓகேங்களா, நன்றி. ஓகே. T20 ஃபார்மேட்டில் வந்து கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை வந்து கேரான் போலார்ட் அவர் வந்து முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:54, 10:00 ஆயிட்டுருக்குங்க. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். எங்கேருந்து? இல்லை, உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை சார், அதனால தான். உங்கள் பேர் விக்னேஷா, கரெக்டா? ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஃபுட்பால் பற்றி தான். ஆசிய ஃபுட்பால் அணியோட டைகர், புலிகள் அப்படின்னு எந்த நாட்டை சொல்கிறோம்? டைகர்ஸ் ஆஃப் ஏஷியா ஃபுட்பால். ஆசிய கண்டத்தில் கால்பந்தின் புலிகள் அப்படின்னு எந்த நாட்டை சொல்கிறோம்? அதே மாதிரி மெசபட்டோமியாவோட சிங்கங்கள் அப்படின்ட்டு கால்பந்து துறையில யார சொல்றாங்க? மெசபட்டோமியாவோட சிங்கங்கள் அப்படி. சொல்லுங்க. சார், உங்க வாய்ஸ் ஆடிபிளாவே இல்ல, அதனால நேயர்களுக்கு கரெக்டா போய் சேருமா நீங்க சொல்லக்கூடிய அருமையான தகவல் தெரியல. சொல்லுங்க. இன்னும் கிளாரிட்டி வேணும் ஆக்சுவலா. சொல்லுங்க சொல்லுங்க.
1: வீடியோ அசிஸ்டன்ட் லெட்டரில இருப்பாங்க. இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கேக்குதா மேடம்? ஹலோ,
0: கேக்குது. கிளாரிட்டி இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க, சோ தட் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா?
1: ஓகே ஓகே.
0: ஆ, நன்றி சார், நன்றி. அவர் ஏதோ சொல்ல முற்படுறாரு, அது வந்து நமக்கு கிளியராக கேட்கல. பட் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நேயர்களும் வந்து நீங்களும் தாராளமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லலாம். ஸோ தட் அடுத்த நேயர்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சின்ன தகவல் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம இந்தியர் எப்போ பார்த்தாலும் ஃபுட்பால் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இல்லாமல், நம்ம இந்தியர்களும் நிறைய பேர் வந்து விளையாட்டுத்துறையில் சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம இந்தியரோட வச்சு தான் நம்ம கேட்டோம். நடுவுலையும் நிறைய இந்தியர்கள் சம்பந்தமான கேள்விகள் கேட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த ஹர்ஷித் தாமோதரன், அக்ஷய் பஜாஜ் அப்படின்னு ரெண்டு ஜிம்னாஸ்டிக்ஸ், அவங்க வந்து முறையே வந்து தங்கம் வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. எதில் அப்படின்னாக்கா, ஜூனியர் ஆண்களுக்குண்டான வால்ட் இவெண்ட்டில். எங்கே நடந்தது அப்படின்னாக்கா, ஏஷியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் சைனாவில் நடந்தது. அதில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஹர்ஷித் தாமோதரன், அக்ஷய் பஜாஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல்.

இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ விளையாட்டுத்துறையில் உங்கள் வீட்டில் யாராவது பசங்க வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஊக்குவீங்க அவங்கள. விளையாட்டுங்கிறது படிப்பு மாதிரி அதுக்கும் வந்து நிறையா ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் நம்ம வீட்டு பசங்களும் வந்து விளையாட்டுத்துறையில் சாதனைகள் செய்யக்கூடிய நாள் மிக விரைவிலேயே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா படையப்பா அப்படிங்கிற படத்துலேருந்து ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ, ஸ்ரீராம் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில்.

0: மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடலை நாம் முழுமையாக கேட்கலாம். ஃபேஸ்புக் மூலமாக நாம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்த நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யூ சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டுமென்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய

0: என்றும் இனியவை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:03 ஆயிட்டிருக்குங்க. பி சுசீலா குழுவினரோட பாடின பாடல் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில், கந்தன் கருணை அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: தமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல்.
1: கண்முழி காக்கா முள்ள குருவரண்டும் குருவ நெல்லா.
0: மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்வில் உங்களோடு இணைந்து எனது இசை பயண அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: மனதைத்தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
4: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, 0444249864458.
3: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கொடிமலர் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாசோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில், என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக. அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
4: ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान.
5: ये हुई ना बात.
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
7: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்கள்ல, கண்ணதாசனோட வரிகள்ல, ஆர் கோவர்தனோட இசையமைப்புல எந்த படத்திலேருந்து அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற படத்திலேருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்க சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல் போட்டு அது நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பெரும்பான்மையான நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி

கீழே வர பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் போட்டுட்ருக்காங்க. ஏழு கிணறு தேவா அவங்க, அதுக்கப்புறம் வந்து வீரராகவன் அவங்க போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி அவங்களும் ஒரு பாடலை குறிப்பிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ஃபேவரட் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அள்ளிநகரம் மகாதேவன் அவங்க, சாமுனி அவங்க கும்மணன் சாவடியிலேருந்து, சென்னியப்பன் கவுந்தப்பாடியிலேருந்து, பர்வத வர்தினி அவங்களும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார், இது கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் போட்டிருக்காங்க. அப்புறம் ரியாஸ் பாட்டி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. சரவணன் ராமலிங்கம் அவங்க போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து மேலப்பேடு தயாளன். ஸோ எல்லா நேயர்களுமே வந்து தொடர்ந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்க, புதிய பூமி அப்படிங்கிற படத்துலேருந்து யார் பாடியிருக்காங்க, டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

இசையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, வாலியோட வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

இல்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

நல்ல அருமையான தரமான பாடல்கள் தந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு நன்றி. அதுவும் தில்லானா மோகனாம்பல் பாடல் அருமை அப்படிங்கிற மாதிரி ஏழு கிணறு தேவா அவர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருக்காரு. பர்வதவர்தினி அவங்களும் வந்து சாந்தி நிலையம் பாட்டை குறிப்பிட்டு அவங்களும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நடராஜன் அவங்களும் வந்து பாடல்கள் எல்லாம் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்க வந்து கந்தன் கருணை படத்தில் வந்த பாடல் குறிப்பிட்டு அது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஹேமலதா தேவராஜ் அவங்க எல்லாமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்க வந்து பாடுவோர் பாடினால் ஆட தோன்றும் பாடல் அருமை, கண்ணனின் காதலன் பாடல் சூப்பர், திலானா மோகனாம்பல் படத்தில் உள்ள பாடல், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நாட்டிய பாடல் மிகவும் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க வந்து நாம் கேட்கும் தமிழ் நம் பெருமையின் அடையாளம், தமிழை பிழையின்றி அழகுபட தெள்ள தெளிவாக உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காரு. பாஸ்கர் சரவணன்

அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அதுக்கப்புறம் அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து வேல்முருகன் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சங்கர் அவங்க போட்டிருக்காங்க நேரு நகர்லேருந்து, பாலு கிரிட்டினேன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, காஞ்சிபுரம் இளங்கோ, அதுக்கப்புறம் பர்வத வர்தினி அவங்க, இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்க போடுற ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ஸ்நேகிதி அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், கண்ணதாசன் வரிகளில் எஸ்எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில்.

புதிய பூமி அப்படிங்கிற படத்துலேருந்தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். யார் பாடியிருக்காங்க இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த மாதிரி நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்கள் தினம்தோறும் உங்களுக்காக நம்ம விவத் பாரதியில் என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சியோட நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்டேன் சைன் ஆஃப் ஆயிக்கிறேன். நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நஞ்சங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நேரம்.
1: இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னு காலையிலே உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் எம் எஸ் விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னரும் கவியரசரும் இணைந்து பணியாற்றிய பாடல்களோடு தான் நம்ம இப்ப ரெட்ரோ நேரத்துல பயணிக்க போறோம். அதில் இன்னும் ஒருத்தருங்க கூட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமாக வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது பட்டின பிரவேசம் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். நிலவு அதை மையமாக வச்சு எழுதின ஒரு பாடல். லாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவாகவே முடிச்சிருப்பார் கண்ணதாசன் அவர்கள். இன்றைய பாடல்களுக்கு எல்லாமே அது ஒரு முன்னோடி, அந்த லா அப்படின்ற முடிக்கிறதுக்கு அது ஒரு முன்னோடியான பாடலுமே கூட. சிவச்சந்திரன், மீரா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. சிவச்சந்திரனை அது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ல அறிமுகப்படுத்தினவர், இதுல ஒரு கதாநாயகனாவே காமிச்சிருப்பாரு. இந்த பாடலுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பாத்தீங்கன்னா அத்திக்காய் காய் காய் அப்படின்னு காயில முடித்த அனுபவம் கூட கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. 1977 இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கின பட்டின பிரவேசம் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துல வாழக்கூடிய குடும்பத்தோட பிள்ளைகள் நகரத்துல வாழ ஆசைப்பட்டு வருவாங்க. இந்த நகர வாழ்க்கையில ஈடு கொடுக்க முடியாத பிரச்சனைகளை சந்திக்கிறத மையமா வச்சு எடுத்த படமும் கூட இது. ஒரு நாடக வடிவுல இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமும் கூட இது. விசு அவருடைய கதை எழுதின ஒரு படமும் கூட.

ஒவ்வொருவரையும் நம்ம சொல்ற மாதிரி லா லா அப்படின்றது முடியும். அந்த படத்துக்காக லா அப்படின்ற முடியக்கூடிய பாடல் வரிகளை கேட்டிருக்காரு பாலச்சந்தர் அவர்கள். அதை சொல்லி இவரும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கேட்க, இல்லைல்லப்பா என்னால் இப்படியெல்லாம் எழுதவே முடியாதுப்பா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை கவியரசரும் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் எழுத மாட்டேன்றீங்கன்னு கோச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி பாட்டு தானே எழுதணும் அப்படின்னு வான் நிலா நிலா அல்ல அப்படின்னு முடிச்சிருக்காரு. அப்படி முடித்த உடனே கொஞ்சம் எல்லா கோபமும் தணிந்து மொத்த பாட்டையும் கேட்டுட்டு இவர் சொல்லியிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இதில் ஃபாதரின்லா மதரின்லா சன்னின்லா இப்படி தான் விடுபட்டிருக்கு, இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டுருவோமா பட்டின பிரவேசம் படப்பாடல்?

வயலின் டச் தாங்க பாடலுக்கு அழகே. அங்கங்கேயும் லான் வரும்போது வயலின் கூடையே சேர்ந்து இசைத்துட்டு வரும் இல்லையா இந்த பாடல். பாடல் எழுதுறது அப்படின்றது கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு காஃபி சாப்பிட்ற நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் அப்படி எழுதிடுவாராம் பாடல். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா நிழல் நிஜமாகிறது, இந்த படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இலக்கணம் மாறுதோ இலக்கியமாகுதோ அப்படிங்கிற பாடலை தான் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பாடல் தான், கம்பன் ஏமாந்தான் அப்படிங்கிற பாடலும், இப்போ இலக்கணம் மாறுதோ இந்த பாடலும். ஒரு படத்தோட சுருக்கத்தை 4 நிமிட பாடலில் கேட்டு வாங்கணும் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்களால் மட்டுமே தான் முடியும். ஒரு காதல் பிரிவு, ஆனால் அது ஒரு பரிவாக இருக்கணும், அதை இப்படி பாடல் வழி சொல்லணும். இந்த பாடலை கேட்கும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு மன அமைதி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடிய பாடலை நம்ம கேட்டுருவோமா?

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த காம்போவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம், எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர், கவியரசர் கண்ணதாசன் இவங்க மூணு பேரோட காம்போல வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய பாடல் அபூர்வ ராகங்கள் இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். ஒரு பாடல்ல பாட்டிலேயே கதையை சொல்லினோம் அப்படின்னா அந்த பாடலும் இருக்கு இந்த படத்துல, கேள்வியின் நாயகனி அப்படிங்கிற பாடலும் கூட. இப்ப கேட்க போற இந்த பாடல் வந்து மகத்தி ராகம் அப்படின்னு வித்தியாசமான ஒரு ராகத்துல இயற்றின பாடலும் கூட.

நிஜமாலுமே இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு ராகம் தான் இல்லையா? ராகத்தை தேர்ந்தெடுத்து இசையமைத்த பாடல்களும் உண்டு. ராகம் ஒரு ரூபமாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தது 5 ஸ்வரங்களாவது இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த ஒரு நியதியும் கூட. கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா அது இல்லை அப்படின்னு பிரேக் பண்ணி 4 ஸ்வரங்களில் மகத்தி அப்படிங்கிற ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சார். அபூர்வ ராகங்கள் படத்திற்காக அந்த 4 ஸ்வரங்களில் மகத்தி ராகத்தை கொண்டு அற்புதமாக உருவாக்கிய எம்எஸ்வி ஐயா உருவாக்குனது தான் இந்த அதிசய ராகம் ஆனந்த ராகம் அப்படிங்கிற ஒரு பாடல். 4 ஸ்வரங்களுக்குள்ள ஒரு பாடலை உருவாக்குறது, ஒரு திறமையான நடன கலைஞன் கைகளை கட்டிட்டு அந்த அற்புத நடனத்தை ஆட சொல்றது எப்படியோ அப்படித்தான் இருக்கும். அந்த அற்புதமான நடனத்தை வெளிப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அதிசய ராகத்தை நமக்காக கொடுத்தாங்க. இந்த வேர்ட் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க, அந்த மேல்நாட்டில் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று இந்திய இசையிலையும் இருக்கு. வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அந்த அர்த்தத்திற்கு ஏற்றவாறு இசையமைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. மேலிருந்து கீழே இறங்கி அந்த வரி அமைந்தா அதுக்கு மேலிருந்தவை உச்சஸ்தாயில பாடுறது, இதை வேர்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழ் ஸ்தாயில பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கையாள்றது அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கலை. அந்த கலையில எழுத்துல ஆகட்டும், இசையில் ஆகட்டும், தனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்குறதுல ஆகட்டும், 3 பேருமே ஆகச்சிறந்த கலைஞர்கள் தானே. இங்கே பொன்னேரி கலீல் அகமத் அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடிதூள் முதல் பாட்டே சிக்ஸர் அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சிலமலை விசி பிச்சை மணி புஷ்பம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவாவும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டணியில் உருவான காதல் பாடல்கள் தமிழ் திரையுலகோட பொக்கிஷங்கங்க. வார்த்தைகளில் கவிதையும் இசையில மென்மையும் கலந்து ரசிகர்களுடைய மனதை இன்றும் வருடாது அழியாத காதல் பாடல்கள். இந்த வகை பாடல்கள் தான் ரெட்ரோ நேரத்தில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. சாந்தி ரமேஷ் இவங்களுமே வந்து வான் நிலா நிலா அல்ல, அருமையான பாடல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும். நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவு, எஸ்பிபி பாடல்களாக இருக்குமோ சூப்பர் அப்படின்னு காஞ்சிபுரம் இளங்கோ அவருடைய பதிவாக

0: இப்போ அதிசயராகும் பாடலை கேட்டாச்சு. அதனால எஸ்பிபி அவர் பாடின பாடல்கள் மட்டும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ரெட்ரோ நேரத்தில் இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. 1977 வெளிவந்த பட்டண பிரவேசம் திரைப்படத்தில் கண்ணதாசன் அவருடைய வரிகளில், எம்எஸ்வி இசையில் எஸ்பிபி அவருடைய குரலில், அந்த காலகட்டங்களில் வானொலியில் 2-3 முறையாவது இந்த பாடலை ஒளிபரப்பாமல் இருப்பதில்லை. அவ்வளோ ஃபேமஸான பாடலுங்க, ஒவ்வொரு வரியும் நெஞ்சில் அப்படியே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. இன்றைய மூவேந்தர் கூட்டணி, இனிமை தரக்கூடிய அழகு பாட்டணி, இசை வேந்தர், கவியரசர், இவர்களோடு பாடும் நிலா இசை உலா அப்படின்னு இல்லை இல்லை, இப்போ நான் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த பாடலை கேட்டவுடனே கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், நிலவு ஒளியை பொழிந்தது, கண்ணதாசன் கவிதையை பொழிந்தார், நிலவையும் கவிஞரையும் பிரிக்க முடியாது என்பதற்கு சான்றுதான் நிகழ்ச்சியின் முதல் பாடல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் ரெட்ரோ நேரத்தில் ஆரம்ப பாடலுக்கு தாங்கள் வழங்கிய உரை பாடலை போன்றே அருமை, தங்களுக்கே உரித்தான நடையில் அந்த இது சொன்னீங்க, நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, நிகழ்ச்சியில் இன்றைய நாளின் சிறப்புக்கு ஏற்றவாறு இரு மாபெரும் மேதைகள் இணைந்து பணியாற்றிய பாடல்களை வழங்குவது சிறப்பு, மூன்றாம் அவர் எஸ்பிபி அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய படங்கள்ல அப்படின்றத இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். புரசுவாக்கம் சவுந்தரராஜன் இவர் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் பாடல்கள்லாம் வந்து அப்படி பின் ஒன்றன் பின் ஒன்றா வரிசைப்படுத்தி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜடேரி வேல்முருகன் முதல் பாடலே அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கண்ணதாசனோட எளிய ஆனால் ஆழமான வரிகளுக்கு எம்எஸ்வி அவங்களுடைய இசையில் உருவான பாடல்கள் காதலர்களுடைய உணர்வுகளை மிக அழகாக பிரதிபலிக்கும். மேலும் பல அரிய மற்றும் மறக்க முடியாத பாடல்களை ரெட்ரோ நேரத்தில் ஒளிபரப்பி கொண்டிருக்கும், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் பதிவு பண்ணியிருக்காங்க. உற்சாக குரல் சகோதரிக்கு நன்றியும் வணக்கங்களும். இலக்கணம் மாறு பாடலை கேட்டபோது டைரக்டர், கவியரசர் மற்றும் இசையமைப்பாளர் தவிர படம் பார்த்த என் நண்பர்களும் இன்று இல்லை அப்படிங்கிற நினைப்பு என்னுடைய கண்ணீரை வரவழைக்கிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மத்திய கைலாஷ் அடையார்லேருந்து நாராயணன், வணக்கம் வாழ்த்துக்களையும். வேதாந்தத்திலிருந்து தமிழரசன், வான்நிலா இந்த பாடல் மிக சிறந்த எளிமையான வரிகளை கொண்டது, காலத்தை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல், இதை வழங்கிய தங்களுக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கவுந்தாம்பாடி சென்னியப்பன், மூன்றாம் அவர் கமலஹாசன் நடித்த படங்களாக இருக்கும்னு இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சோம்ல, ஆனால் இப்படி தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி வேறு மாதிரி யோசிச்சு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்காரு. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், மறைந்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயோ விளக்கி வைப்பாயோ, இது போன்ற வார்த்தை ஜாலங்கள் கண்ணதாசனுக்கு கைவந்த கலை, ரசிப்பில் தான் உழன்று கொண்டிருக்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். திரு கண்ணதாசன், எம் எஸ் விஸ்வநாதன், பாலசுப்ரமணியம் இவங்க மூணு பேரும் இணைந்த கூட்டணி பாடல்கள் அருமை சூப்பர்னு இல்லை, கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் தில்லு முள்ளு இந்த படத்திலிருந்து தாங்க கேட்க போகிறோம். ராகங்கள் 16 உருவான வரலாறு அடரா, அந்த பாடல் அப்படியே உட்கார்ந்துருவோம். நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் இந்த படமும் கூட கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்து

இந்த படம் பாடலில் அப்படி என்ன இருக்குது ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. கண்ணதாசன் வரிகள் ஆகட்டும், அதை கேட்டு வாங்கின கே பாலச்சந்திர அவர்களாகட்டும், மெல்லிசை மன்னரோட இசையமைப்பு ஆகட்டும், எல்லாமே ஸ்பெஷல் தான். நாயகியோட அழக இந்த இசை ராகங்களோடு ஒப்பிட்டு நாயகன் பாடக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கும். கர்நாடக இசையோட அடிப்படைகளை மிக எளிய தமிழில் கவிஞர் கண்ணதாசன் அவர் நமக்கு விளக்கியிருப்பார். அதனால தான் அந்த வரியே இருக்கும் பாருங்களேன். பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது அப்படிங்கிற வரியும் கூட இருக்கும். கேட்டுருமா அந்த பாடலை?

அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு கிளாசிக்கல் ஹிட்ஸை கொடுத்துருப்பாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், கே பாலச்சந்தர் ஏற்றிய திரைப்படமும் கூட இது. தமிழ் கவிதைகளில் ஒன்று தான் அந்தாதி அப்படி

ங்கிறதுங்க ஒரு முழு பாடலையும் கவியரசர் கண்ணதாசன் அந்தாதியிலேயே வெளிப்படுத்தியிருப்பார். அதுவும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடல், வசந்தகால நதிகளிலே ஆகட்டும், ஆடி வெள்ளி தேடி வந்து, திருப்பியும் ஆடி வெள்ளி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடலையும் நம்ம கேட்டிருப்போம். ஒரு முந்தைய வரியோட கடைசி வார்த்தை அல்லது வாக்கியம் அடுத்த வரியோட தொடக்கமாக அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு நெஞ்சிரண்டின் நினைவலைகள் என்று முடியக்கூடிய வரி, அந்த அடுத்த வரியில் நினைவலைகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய வரியிலையும் ஆரம்பிக்கும். இப்படி தாங்க இதை அமைச்சிருப்பாங்க. இந்த பாடல் இரண்டு கோணத்தில் பார்க்கணும், ஒரே பாடல இரண்டு கோணத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று காதல் மாதிரியும் பார்க்கணும், இன்னொன்று அது திகிலாவும் பார்க்கணும். மியூசிக்கும் அப்படியே இருக்கும், கேளுங்களேன்.

எல்லா பாடல்களையுமே மெல்லிசை மன்னர் வந்து தபேலாவை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நமக்கு காமிச்சிருப்பார். தபேலாவை இப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையே அவர்கிட்ட தான் தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேஎம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார். என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், மறைந்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயோ விளக்கி வைப்பாயோ, இது போன்ற வார்த்தை ஜாலங்கள் கண்ணதாசன் அவர்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவருமே சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து வந்து அன்பு சகோதரிக்கே வணக்கமும் வாழ்த்துக்களும், பாடல்கள்லாம் வேற ரகமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்கோம். ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க, எல்லா ப்ரோக்ராமுமே அருமங்க. கேள்விக்கு என்ன பதிலாகட்டும், ரெட்ரோ நேரம் ஆகட்டும், இப்படி எல்லா ப்ரோக்ராமுமே நல்லா இருக்குன்னு பம்மல் காமராஜபுரம் புஷ்பா அவங்களுடைய பதிவு. ஞானாம்பிகா ரஞ்சன், மதிய வணக்கம் சகோதரி, ரெட்ரோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சோழர் காலத்தை ஒரு பொற்காலம்னு சொல்லுவோம், அதே போல தாங்க

0: இவங்க மூணு பேரும் கலந்த காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட பேர்களை பதிவு பண்ணி சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு பொற்காலம் தான் வரலாற்றிலும் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத்து அவர் வந்து சாங்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது, குரல் போட்டிங்கன்னா ஒரு கம்பீர குரலாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா தமிழ் உச்சரிப்பு உங்களது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலீல் அகமத் அவருடைய பதிவாக இருக்குது. பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மைத்திலி அவங்களும் மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இருவருக்கும் பிறந்த நாள் என்று சொல்லவே வார்த்தை இல்லை. இவரோட இசையில் அவரோட பாடல்கள் அனைத்தும் அருமை மேடம். முதல் பாடல் தொடங்கி எல்லா பாடலையும் அப்படி படிப்படியாக போட்டு அதுலேயும் கேஜே யேசுதாஸ் அவருடைய குரல், எஸ்பிபி அவருடைய குரல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. உங்களுக்கு பரிசா அப்படியே நான் 100 மார்க் கொடுத்துருக்கேன், எடுத்துக்குங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் இவங்களுமே மூன்று ஜாம்பவான்களுடைய கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் உங்களுடைய பதிவுகள்லாம் என்ன எப்போ படிக்கப்படும் அப்படின்னா ஆஃப்டர் நியூஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் படிச்சிருவேங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்திகள்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர் லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை

0: நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமத் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச

டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாட உள்ளன. அடுத்த மாதம் 5-14 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆர்ஜி ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாதையில விட்ட பதிவெல்லாம் அப்படி கொஞ்சம் படிங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்றதுனால அந்த பதிவை பார்த்துட்டு வந்துடலாம். ஹரிகரன் அவர் சொல்லியிருக்காரு, பாலச்சந்தர் விஸ்வநாதன் கண்ணதாசன் மூவரும் ஆராய்ந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அமைத்த பாடல்கள் மனங்களை வசூல் செய்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், அருமை அதிசய ராகம், ஆனந்த ராகம், நன்றி நன்றி அப்படின்னு அரக்கோணம் தேவராஜ் முருகன் அவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், கண்ணதாசன் வாழும்போது வாலிப கவிஞர் வாலியிடம் சொன்னாராம், நான் இறந்துவிட்டால் எனக்கு நீ இறங்கற்பா பாட வேண்டும் என்று. கவியரசர் சொன்னபடியே கவிஞர் வாலி அவர்கள் கவியரசு கண்ணதாசனுக்கு இரங்கல் நிகழ்ச்சியில் எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன், அழகான கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் அப்படின்னு சொன்னதா பதிவு பண்ணியிருக்காரு. வணக்கம், அயப்பாக்கம் வெங்கடேசன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன்னு வெங்கடேசன் பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், இடைக்கால இன்னிசை பாடல்கள் இவங்க மூணு பேரோட கூட்டணியில் வெளிவந்த தில்லு முள்ளு அப்படிங்கிற படப்பாடல், ராகங்கள் 16 உருவான வரலாறு, எஸ்பிபி அவருடைய குரல் அருமைங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. பொன்னேரி கலீல் அகமத் அவர் கூட என்ன ஒரு பாட்டுங்க, அந்த காலத்தில் சமய ஓடுனா பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம், எம் எஸ் விஸ்வநாதன், கே பாலச்சந்தர் இவங்களுடைய கூட்டணியே வேற லெவல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதிசய ராகம், ஆனந்த ராகம், இலக்கணம் மாறுதோ ஈடில்லா இசை, எம்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு உன்னத கவிஞர் ஊரெங்கும் பாடல்கள் என்றென்றும் கேட்கும் ஏற்றமிகு கேபிசி, ஒன்று சேர்ந்த மூவர் கூட்டணி, படமும் இசையும் பாடல்களும் ரெட்ரோ சிறப்புகள், வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஆ முதல் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக அந்த அல்பாபெட்டிக் ஆர்டரில் பதிவு பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். முரளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள்லாம் அப்படி இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நதிகளுக்கு இரண்டு கரையை போல திரைப்பட பாடல்களுக்கு இரண்டு கரை, ஒன்று கவியரசர் கண்ணதாசன், மற்றொன்று மெல்லிசை மன்னர். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இதை யாராலும் மறுக்க முடியாதுங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், 1981 வெளிவந்த திரைப்படம் தில்லு முள்ளு, இந்த திரைப்படம் பல தியேட்டர்களில் டிக்கெட் கிடைக்காம ஏறி இறங்கிய நினைவு, இப்ப கண்முன்னே அந்த படத்தையே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா பாடல் விரைவில் ஒவ்வொரு பிரேக்காவும் செதுக்கி இருப்பாங்க, ஃப்ரேமா செதுக்கி இருப்பாங்க கே பாலச்சந்திரன். தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு, என்ன மாதிரியான பாடலுங்க, ராகங்கள் 16 உருவான பாடல், சான்ஸே இல்லை அப்படி ஒரு பாடல். அதே மாதிரி அந்த வசந்த கால நதிகள்லே இந்த பாடல்லாம் கேட்கும்போது தேன் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு வெஸ்மாம்பலம் மைத்திலி அவங்களுடைய பதிவாக இருக்குது. ஆனந்த வேந்தா அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலை அடிவாரத்திலிருந்து, அஸ்வின் ஆனந்தன் இவங்க எல்லாம் பாடல்கள்லாம் செவிக்கு விருந்தா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாண்பன் வெங்கலக்குறிச்சி முதுகலத்தூர்லேருந்து, ரெட்ரோ நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முத்து கிருஷ்ணன், இயல் இசை நாடகம் எவ்வாறு இணை பிரியா இருப்பது போல கவிஞர் இசையமைப்பாளர் டைரக்டர் பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் திருமணிசை அஸ்வினி நாகராஜ், ராகங்கள்

என்றும் 16 இசை ரகங்கள் கலவை. வரலாறு இசையில் பாயும் தேனாறு, இனிமையில் ஊறும் பாலாறு, இதயத்தில் நிறைத்த கவிச்சாரன், ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. அவன்தான் மனிதன் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பு நடமாடும் கலைக்கூடமே. இந்த மே மாதத்தை அடிப்படையாக கொண்டு எல்லா இடங்கள்லையும் அந்த மே மாதத்தில் நடக்கக்கூடியதை வச்சு பண்ணுற மாதிரி அந்த மேன முடிச்சிருப்பாரு. அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம யாருடைய கூட்டணின்னு சொல்லிட்டோம், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் சார், இவங்க மூவர் கூட்டணியில் இடம்பெற்ற பாடல்கள் தான் வரும்னு சொல்லிட்டோம். ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கு, அருமை வாழ்த்துக்கள்னு புஷ்பா அவங்க பம்மல் காமராஜபுரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. டைரக்டர் திரு கேபி அவர்கள் பாடல் வரிகளை வைத்து திரைக்கதையை வேகமாக நகர்த்தி விடக்கூடிய திறமைக்கு, திரு கண்ணதாசன் வரிகளில் சவால் விடும் திறமைக்கு, திரு விஸ்வநாதன் இசையில் ஈடு கொடுத்து அந்த ஜாம்பவன்கள் எல்லோருக்கும் ஒரு மரியாதை தாங்க. இவ்வளவு விலாவரியாக விளக்கிய உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்னு நாராயணன் மத்திய கைலாஷ் அடையாறுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு இந்த திரைப்பட பாடல் கண்ணதாசன் அவருடைய கைவண்ணத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் ஒலித்த பாடல் அருமை இதமா இருந்தது, கொரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. அதே மூன்று முடிச்சு பட பாடல் வந்து மெலடி சாங் கவிஞருடைய ஒவ்வொரு வரியும் நெஞ்சை வருடி செல்லும் தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. பெரும்பாக்கம் வனஜா அவங்களுமே அதே பாடல் வந்து அந்தாதி, அதை நான் இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மெசேஜுங்க. மேடப்பாக்கம் மேடவாக்கம் மணிமாலா இவங்களுமே அதே பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அத்தனையும் சூப்பருங்க அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து எம்எஸ்வி அவருடைய குரல்லையும் காட்சி அமைப்புலையும் பாடலுடைய தன்மையை மாறிடுங்க. தபேலாவோட இசையில நம்ம மயக்கி இருப்பாருங்க, இந்த வசந்த கால நதிகள்லேயே அந்த பாடல் அப்படின்னு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பாடல் மனதுக்கு இதமாக இருந்ததுன்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன். பெரும்பாக்கம் மனஜா அவங்க சுட சுட பதிவு பதிகிறீங்க மேடம் அப்படின்னு பாருங்க, எனக்கு தான் கொஞ்சம் குளருது. இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இருவருக்கும் பிறந்த நாள் தெரிந்ததே, அது என்ன? இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களை இணைத்துக் கொண்டீர்கள், அவருக்கும் இன்று பிறந்த நாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, இவங்க மூன்று பேர் காம்போல ஒரு கிளாசிக்கல் ஹிட்ஸா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டது. சந்திரா வேலச்சேரியிலிருந்து வணக்கம், செவிக்கு விருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரமா கோடம்பாக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க.

கண்ணதாசன் அவர் ஒரு காவியங்க. இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில அன்னைக்கு காவியம் படைத்த பாடல்களை கேட்பதில் மகிழ்ச்சி தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஸி அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு பாடல் வரவில்லை. வந்தால் வலித்தால் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு கேட்ச் மை பாயிண்ட்னு நம்ம நிச்சயமாகவே டைம் இருந்தால் போடுவோம். இல்லை நான் நேர்கள் யாராவது கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம பாடல் உங்கள் சாய்ஸில் கேட்போம். ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு, ஒரு நீண்ட நெடிய கவிதை. கவிதை வானில் சிறகில்லாமல் பறந்த ராஜாலினி, கவிதையை தங்க தாம்பூலத்தில் வைத்த தங்க மகன் நீ, காற்று புகாத இடத்தில் கூட உன் கவிதையை புக செய்த திரை கம்பன் நீ, மது அருந்தாமலேயே என்னை மயங்க செய்யும் இலக்கியம் நீ, ராஜ வீதிகளில் கவிதையை கம்பீரமாக நடக்க வைத்த ராஜ பாட்டை நீ, சுதந்திர நாட்டின் இரண்டாவது அரசவை கவிஞன் நீ, அர்த்தமுள்ள இந்து மதத்தை எங்களுக்கு அள்ளி பருக அருளிய அருந்தமிழும் நீ, கண்ணே கலைமானே உன் புகழை என்றும் நெஞ்சில் சுமந்தபடி நான். கே எம் கார்டன், எம் ஜி சிவகுமார், ஏழுக்கிணறு தேவா. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு நான் ரெடிங்க. பாடல் வருமா, நிகழ்ச்சி வருமானு கேட்டு ரெடியா இருக்காரு. அடேங்கப்பா, மூச்சு முட்டுகிறது. வாசிக்க வாசிக்க என்ன மேடம், நிகழ்ச்சியில இன்று மட்டும் 250 பதிவுகளுக்கு மேல் பதிவாகி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்களுமே ஆராய்ந்து அனுப்புறீங்க இல்லையா, அதுக்காக மட்டும்தான் உங்களுக்காக படிக்கிறது. ரைட், ஓகே. நிறைவாக வந்து நூல்வேலி இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டுடலாம். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், இது கே பாலச்சந்தர் இயக்கிய படமும் கூட. இதில் என்னங்க நான் சொல்கிறது, நம்மளுடைய மனசாட்சிக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாடல் நூல்வேலி படத்திலிருந்து. கண்ணதாசன் அவர் அப்படி எழுதியிருப்பார். அவர் எழுதியிருந்தது அந்த மனசாட்சிக்கு ஒரு அருமையான வடிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை கொடுத்துருப்பார் பாலமுரளி கிருஷ்ணா. சரி, இதெல்லாம் படமாக்கியிருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள். கேட்டுருவோமா?

இந்த மாதிரி மௌனத்துக்கு கூட மெட்டிசைக்க முடியும் அப்படின்னா அது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்களால் தான் முடியும். இந்த கதையை வந்து இந்த பாடல் வழியாக சொல்லணும், அந்த படமாக்கி மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவரால் தான் முடியும். இதற்கெல்லாம் பின்னாடி பேஸாக இருந்தவர் கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இப்படி இந்த முக்கோண வடிவில் இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 1 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேயர்களே, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952825853 மற்றொரு எண் 2838987871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியில தொடக்கமா பங்கேற்க காத்திருக்கும் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க?
3: திருமுல்லை வாயிலிருந்து குப்புசாமி.
1: குப்புசாமி சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
3: எம்எஸ்சி அவர்கள் பாடிய சொல்லத்தான் நினைக்கிறேன், ஜானகி அம்மா கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க.
1: சரி,
3: ரொம்ப அருமையான பாடல். அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த பாடலை கேட்கணும்னு ஒரு விருப்பம்.
1: அதனால நம்ம அந்த பாடலை கேட்டுடலாமா?
3: ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி. திருமுல்லை வாயில் குப்புசாமி அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன். படத்திற்காக சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வாலியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திர அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். இன்னும் அவங்க கூட வெளியில் வரல போல இருக்குது.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: சத்யநாராயணன் பெரம்பூர் பேசுறேன்.
0: பெரம்பூர்ல இருந்து சத்யநாராயணன் சார் சொல்லுங்க.
1: மேடம் 12-1 சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது.
0: நன்றி நன்றி சார். எல்லாமே நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு தான். நீங்க பாடல் கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு. நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. பெரம்பூர்ல இருந்து சத்யநாராயணன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. பாசமலர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மேடம்
0: கேக்க முடியாம என்னெல்லாம் வீட்டு விட்டு வெளியில நிக்க வைப்பாங்க மேடம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மொரடன் முத்து இருந்து
0: காமராஜபுரம் புஷ்பாவின் விருப்பத்தில் முரடன் முத்து படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், டி ஜி லிங்கப்பா இசையில்.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இப்போ வந்து கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா ஆலயமணி. இந்த படத்திலிருந்து தான் பாடலை கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில். நேர் வந்து லைனில் இருந்தார், பெரியமாத்தூர்லேருந்து கணேசன் ஐயா அவர் லைனில் இருந்தார், அவருக்காக இந்த பாடல்.

0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வெவ்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில வளம் வரும், அதுதான் பாடல். உங்கள் சாய்ஸ் வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, நான் மைத்திலி பேசுறேன்.
0: மைத்திலிமா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஒரு கேள்விக்குறிக்கு ராஜா என்பேன் மந்திரி என்ற அந்த பாட்டு.
0: ராஜா என்பார் மந்திரி என்பார், கேக்கலாமா? கேக்கலாமா? வெஸ்மாம்பலத்திலிருந்து மைதிலி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். இது புவனா ஒரு கேள்விக்குரிய படத்திற்காக.

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம், எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல அருமையா இருக்க. பாடல் கேட்டதுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஆட்டுக்கார அலைமையில பறிச்சி எடுக்க ஈழ. அந்த பாட்டு
0: என்ன பல நாளா காக்க வச்சு, உங்களை பல நாளா காக்க வச்ச பாடல்.
1: சின்ன சில கேட்ட பாட்டுங்களா?
0: சரி, கேட்டுடலாமா அந்த பாடலை? கள்ளிப்பட்டியிலிருந்து விவிஎஸ் கண்ணன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆட்டுக்கார அலமேலு. படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பே சுசீலா பாடிய பாடல். இது சங்கர் கணேஷ் இசையில்.

விபின் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து வர

0: அன்புக்குரிய நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: என்னாச்சு இவ்வளோ நேரம் வணக்கம் சொல்றதுக்கு? சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? வெங்கடேசன் சார், எங்கேயாவது அவசரமா ஊருக்கு கிளம்புறீங்களா? கொலப்பாக்கம் வெங்கடேசன் சார். சரி, எங்கேயாவது அவசரமா ஊருக்கு கிளம்புறீங்களா? இவ்வளோ வேக வேகமா கேக்குறீங்களே, பேசுறீங்களேன்னு கேட்டேன். சரி, பாட்டு கேக்குற ஆர்வம். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் வந்து சூரியகாந்தி மேடம்.
0: சூரியகாந்தில இருந்து என்ன பாடல்?
1: பரமசிவன் கட்சி பாம்பு கேட்ட கருடா சௌக்கியமா.
0: நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? வேற லெவல்ல இருக்கு சார் பதில். சரி, கேட்டுலாம் பாட்டை. நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. கொலப்பாக்கம் வெங்கடேசனின் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் சூரியகாந்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனை.

0: மாதிரி அர்த்தமுள்ள பாடல்களை கொடுத்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறார் தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம். ராதா கிரிதரன் மேம், நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்க்கு. எனக்கு நீண்ட இட விலகிப்பிருந்து கிடையாது நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப பெருமை மேம்.
0: மகிழ்ச்சியா இருக்கா சொல்லுங்க, என்ன பாடல் அதே மகிழ்ச்சியோட?
1: இன்னைக்கு வந்து இருபெரும் ஜாம்பவான்களோட பிறந்த தினம். சாகாவரம் பெற்ற கவிஞர், சாகாவரம் பெற்ற இசையமைப்பாளர். இவர் காம்பினேஷன் நம்ம சிகரம்.
0: அவர் எழுத்தின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவர் பாடல்களின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவர் படத்தின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: இவங்க மூணு பேர் கூட்டணியில நீங்க 1 hour போட்டீங்க, அதையும் தாண்டி ஒரு நினைத்தாலே ஒரு படம் இந்துசான் டைப் பெரிய ரொம்ப அழகா இருக்கும். பாரதி கண்ணம்மா நீங்க அடிச்சிருமா இந்த பாடம் எனக்காக, அத்தனை தமிழ் சொந்தங்களுக்காக இந்த ஒரு நல்ல நாள விசேஷ நாள்ல இந்த கவிஞருக்காக சமர்ப்பணும்.
0: கண்டிப்பா சமர்ப்பணம் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி அந்த பாடல் அந்த இசைக்கருவி கூட அவ்வளவு அருமையா இருக்கும். தபேலா அப்படிங்கிற இசைக்கருவி ரொம்ப
1: அழகா.
0: ஆமா, இப்போ நாங்க நம்ம அப்ப போட்டது கிளாசிக்கல்னா இப்ப ஹிந்துஸ்தானி டைப்ல கேட்க போறோம். உங்களோட விருப்பத்துல கேட்டுலாமா?
1: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. ஆர்கே நகர் சிங்கச்சோழன் விருப்பத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. வாணி ஜெயராமுடன் பாடியிருக்கிறார். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக.

0: ஒரு இடைக்கால இன்னிசை பாடலை கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாரு? வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: மேடம். கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம் மேடம்.
0: ஆமா சொல்லுங்க சார்.
1: மேடம், இன்றைய தினம் வந்து கவிதை வானம் கண்ணதாசன், இசை கடல் மெல்லிசை மன்னர், இந்த இரண்டு பிரபஞ்சங்களின் பிறந்தநாள் விழா மேடம். அவங்களை கௌரவப்படுத்துகின்ற வகையில வந்து ரோஜாவின் ராஜாங்கிற திரைப்படத்துல அலங்காரம் கலையாது சிலை ஒன்று கண்டு மிகவும் அழகா பாடிப்பட்டு
0: ஏதோ உங்கள் இல்லத்தை அந்த பாடல் அலங்கரிக்க காத்திருக்கிறது. கேட்கலாமா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தர் ராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது ரோஜாவின் ராஜா படத்திற்காக.

0: நேரம் 1:45. இந்த விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல்?
1: உடன்முடி நூறுதீன்.
0: நூறுதீன் ஐயா சொல்லுங்க.
1: அம்மா படம் வந்து மக்களை பெற்ற மகராசி.
0: சரிங்க ஐயா.
1: அதுல வந்து மணப்பாறை மாடு கட்டின பாடல்
0: கேட்டுலாமா ஐயா? நன்றி நன்றி. உடன்குடி நூறுதீன் அவர் விரும்பி கேட்ட பாடல், மக்களை பெற்ற மகராசி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கே வி மகாதேவன் இசையில், ஏ மருதகாசியின் கற்பனையில்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமா?
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருநின்றவூர் கணபதி.
0: திருநின்றவூர் கணபதி சார், என்ன பாடல் வேணும்?
1: கலங்கரை விளக்க படம்
0: ஆ.

0: நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
1: அந்த காற்றலை வழி அப்படியே தவள விடலாமா? நன்றி நன்றி. திருநின்றவூர் கணபதி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. கலங்கரை விளக்கம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: இப்பதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஏறத்தாழ நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவு செய்யக்கூடிய வர நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் ராதா மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கலியில வந்து பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல்
1: மேடம்? எனக்கு படம் பாத்தீங்கன்னா கோரிப்பாளையம் மேம். அந்த படத்துல கார்த்திக் பாடின என்ன இந்த மாற்றமோ.
0: நல்லா மாத்தி யோசிச்சிருக்கீங்க சார். ஓகே, கோரிப்பாளையம் படத்துல இருந்து அந்த பாடல கேட்டுடலாமா?
1: ஏன்னா ஆக்சுவலி சதேஷ் சார் இப்போ காலம் ஆயிட்டா போல, அவரு மியூசிக் வந்து பயங்கரமா பண்ணிருப்பா போல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நான் முத்துக்குமார் சாரும் இல்ல, இந்த ரெண்டு கூட்டணியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த பாட்டு மியூசிக் பயங்கரமா பண்ணிருப்பாரு.
0: கேட்டுடலாமா அந்த பாடல?
1: நல்லது.
0: நன்றி நன்றி கலீல் அகமத் சார்.
1: தேங்க்யூ.
0: கோரிப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடல் கார்த்திக் மற்றும் மதுமிதா பாடியது. சபேஷ் முரளியோட இசையில நா முத்துக்குமாரோட கற்பனையில வரக்கூடிய இந்த நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் பொன்னேரியிலிருந்து கலீல் அகமத்.

0: இளைஞர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை இணைந்திருங்களது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான செய்தி அறிக்கை.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

0: வணக்கம் நேர்களே, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள்லாம் நாம் வந்து தினந்தோறும் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றும் பாடல்கள் உங்களுக்காக வளம் வர காத்துட்டு இருக்குது. நான் உங்கள் ஆர்ஜே சிங்கமலம் சரத். என்ன நேர்களே, நிலமா எல்லோரும் நல்லா உணவருந்திட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சில பேர் வேலையிலையும் இருப்பீங்க. பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வது அப்படிங்கிறதும் இனிமை. ஓய்வெடுக்கிறவங்களுக்கும் அதுவும் எல்லாருக்குமே இனிமையாக தரக்கூடியது இல்லையா பாடல்கள்லாம். சரி, இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதா? இந்த சொந்தங்கள் எல்லாம் உண்மையிலே நமக்கு சொந்தம்தான். எப்படி இருந்தாலும் நமக்கென்று ஒரு சொந்தம் உண்டல்லவா?

சுப்ரான முதல் பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். யாருக்கு யார் சொந்தம் அப்படின்றிருந்தாலும் எனக்கென்று சொந்தம் இந்த உலகத்தில் உண்டு அப்படிங்கிற பாடல் வந்தது கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தது. வாலியிற்று பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர். மாலை சூடவா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டோம். சொந்தம் இப்படியும் உண்டு, யார் அவங்க, அந்த உறவுக்கு உரிமையும் உண்டு, உடன் வர வழியும் உண்டு.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா அவங்க பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எங்க பாப்பா அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

உறவுகள் என்றென்றும் முற்றுப்பெறாத ஒரு தொடர் கவிதை அல்லவா?

0: முடிவுரை அற்ற தொடர் கதை அல்லவா சொந்தம் என்பது. கேஜே யேசுதாஸ் குரலில் ஒழித்த பாடல் கேட்டும் கங்கை அமரன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. நேரம் 2:31.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
5: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா.
5: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
5: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
5: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
5: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
5: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

பேஜிலும் நிறைய நேயர்கள் வணக்க வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. முகமது மியான் மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், சரவணன் ராமலிங்கம், கேம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் அவங்கெல்லாம் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், ஆகாஷவாணி விருத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணையன் நடராஜன் அவங்க மதிய வணக்கம் நிகழ்ச்சி அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி, நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை மிக மிக அருமை, மாலி சுடவா படத்தில் ஒழித்த பாடல் யாருக்கு யார் சொந்தம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன், மாதவரம்லேருந்து மனம் கவர், மதிய வணக்கம், எங்கள் ஸ்டைலில் மகிழ்வேன், தித்திக்கும் பாடலில் திளைப்பெண், எத்திக்கும் உலாவர நினைப்பேன், மலரில் தேர்ந்தெடுக்கும் மண்டாட்டம், மனமெல்லாம் முழுமை கொண்டாட்டம், பண்பலை பாடல்கள் மகிழ்வுட்டும், பகல் பொழுதில் மனம் கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம், யாருக்கு யார் சொந்தம் பாடல் இனிமை நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டது மகிழ்ச்சி, தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கனகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகணஅள்ளி கோவில்கோட்டை, கனகராஜ் ஜெயக்கொடி. விருத் பாரதி தமிழ் வானொலியில் இன்று பிற்பகல் 2:15 முதல் 3 மணி வரை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யாருக்கு யார் சொந்தம் பாடல் தேர்வு மிக அருமை, நன்றி.

அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் அன்பான வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் செவிகளுக்கு இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. புஷ்பா அவங்க காமராஜபுரம்லேருந்து அறிவிப்பாளருக்கு வணக்கம். மாலை சுடுவா பாடல் ரொம்ப அருமை. பன்னீர் புஷ்பங்கள் பட பாடல் நம்ம அந்த படம் போடலை. மாலை சுடுவா படத்தின் பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் சம் சாங்ஸ் ஆர் மெலோடியஸ் குட் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் உறவுகள் தொடர்கதை உறவின் உன்னதத்தை உயர்த்தும் வரிகளை கொண்ட இந்த பாடலை கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ சூப்பரான பாடலாம் நாம் கேட்டுட்ருக்கிறோம். இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நேரம் 2:36 ஆயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிராப்தம் அப்படின்ற படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். சமயத்தில் உறவுகள்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்றது மாதிரிலாம் கூட தோணும். இருந்தாலும் அந்த சொந்தங்கள் தான் சில நேரங்களில் நம்மை தாங்கி பிடிப்பதும் தூங்க வைப்பதுமாக கூட இருக்கும். நம்ம வந்து இந்த இடம் போதும் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது. அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 2:41:35 நொடியாயிட்டிருக்கு. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் ஸ்டைல்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். 3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சில உறவுகள் ரொம்பவே புனிதமானது. அதற்கு ஒரு ஒரு உறவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் இந்த உறவு வேணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு எல்லைக்கோடே இல்லாமல் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாடல் வந்திருக்கு. எந்த பாடல் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது.

அருமையான அந்த பாடலை நாம் கேட்டரசும் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் அவங்க சேர்ந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையில் பாடலாசிரியர் கண்ணதாசன் வசந்தத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

காவலன் அவன் கோவலன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டும் உறவுகளுக்குள் சண்டை என்பதும் மனக்கசப்பு என்பதும் உண்டல்லவா? பிரிந்தாலும் சேர்வது தானே இனிமை. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது.

0: உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம் என்று இந்த உறவுகள் தொடர்கதையாகத்தான் என்றும் நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நாம் இதுவரை கேட்டது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. பாடல் பாடியிருந்தாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன். அவங்க எழுதிய பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர். உன்னைத்தான் தம்பி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

0: இதுவரை கேட்டது எங்கள் ஸ்டைல். இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். நேரம் 2:55.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8,00,000 ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1,00,000 குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நாம் இதுவரை கேட்டது நம்மை சுற்றி. நாம் இதுவரை

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நாம் இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். வர்ணஜாலம் கேட்க அவளோடு காத்துட்டு இருக்கும் அன்பு நெஞ்சங்களே, இது உங்களுக்கான சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்.

0: அந்த மச்சக்கண்ணியின் வலையில் விழுந்தது இந்த மனதின் ஆனந்தமா அல்லது துன்பமா? எதுவாக இருந்தாலும் இது பேரின்பமாக இருக்கின்றதென்று பாடல் கேட்டும் டி இமான் பாடி இசையமைத்த அந்த பாடல் பாடலாசிரியர் யுகபாரதி சீமராஜா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம்.
1: பல்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வருள்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்தே

சர்க்கார் அப்படிங்கிற படத்திற்காக தான் அந்த பாடலை நாம் கேட்டிருச்சோம். பாம்பே பாக்யா விபின் அனேஜா, அப்பனா நாராயணன் பாடியது, இசை ஏஆர் ரஹ்மான், பாடல் ஆசிரியர் விவேக். இணைந்திருக்கின்றோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா.
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மாயலோகத்தில் இருந்தாலும் மாயங்கள் செய்து மனதை கவர்வது அத்தனை எளிதா?

0: ஒளி அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம கேட்டோம். சூரஜ், சந்தோஷ், எம்எல்ஆர் கார்த்திகேயன், சின்மயி, அனிதா ஆகியோர் இணைந்து பாடியது. இசை தேவி ஸ்ரீபிரசாத், பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ண

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: இது விபத்தார்தி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம வந்து பாடல் கேட்டுட்ருக்குறோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னாடி ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க, அவங்களதையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு.

தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் அப்படிங்கிற நேர் மாதவரம்லேருந்து வளம் தரும் பாடல் வர்ணஜாலம் நலம் பெறும் கீதங்கள் அலங்காரம் பலன் பெறும் பண்பலை தொகுப்பு சுகம் வரும் மனதில் மகிழ்ச்சி வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகல் தந்த பாடல்கள் மிகவும் செழிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து தித்திக்கு மினிய மதிய வணக்கம் வர்ணஜாலம் பாடல்கள் அனைத்தும் அருமை இது விவித் பாரதியின் வர்ணஜாலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பருவதவர்த்தினி அவங்களும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம் ரசிக்கலாம், இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய வைரம் தெரிவித்த பாடலுக்கு இசை டி இமான். வெள்ளக்காரதுரை அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடலை இப்போ கேட்கலாம்.

வெள்ளக்காரதுரை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடியது இசை டி இமான். பாடல்கள்லாம் கேட்டு நாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது வர்ணஜாலம் வழங்கி கொண்டிருக்கின்றது. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. 3:28:45 நொடியாயிட்ருக்குது. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் கூதக்காத்து வீசி, அந்த உணர்வுகளின் அழகான வெளிப்பாடலாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இவங்க வெட்ட வெளியில் யாராவது நடந்து போகிறது கூட இத்தனை அழகாக ரசிக்க முடியுமா? அப்படி என்ன சுமந்து கொண்டு போகின்றார்கள்?

ரம்மி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். வி வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது, டி மாணிசை, யுகபாரதி அவங்க எழுதிய பாடல்.

0: 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும்.

0: தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: இன்று மாலை 4:02 நாம் கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் கேள்விகளோடு நான் காத்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேட்டோம்னே ஃபோன் நம்பர்ஸ், அதில் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் சொல்லலாம். புது நேயர்களுக்கும் வழிவிடுமாறு அன்போடு நேயர்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறோம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் அவங்க கூட மேல கூட வச்சு மனசையும் சேர்த்து கொண்டு போறையே இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு என்னதான் விடையாக இருக்கும்? இரண்டு உள்ளங்கள் சங்கமித்தால் அங்கே எல்லாமே இருக்கும் இல்லையா?

0: ஹரிச்சரண் அனிதா அவங்க பாடின பாடலை நாம் கேட்டோம். புலிவால் படத்திற்காக இசை என்ஆர் ரகுநந்தன், பாடலாசிரியர் வைரமுத்து.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம் பாடல்களை சூப்பரான கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 102.3
0: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல்

ஆம்பல் பூவாக மலர்ந்து தன் மனதில் இடம் பிடித்தவளை போற்றி வந்த பாடல் கேட்டும், நண்பேண்டா அப்படிங்கிற படத்திற்காக அர்ஜுன் மேனன் மெக்விக்கி பாடியது தாமரை எழுதிய பாடல் ஹர்ஷ் ஜெயராஜோட இசையில கேட்டு ரசித்தோம்.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பும் நேரம் நிகழ்ச்சி பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். அதனால் தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. புதுநேயர்களுக்கும் வழிவிடுமாறு மற்ற நேயர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் எல்லாருமே நிறைய நேயர்கள் இணைப்பில் வரலாம், பங்கெடுக்கலாம், பேசலாம், கொண்டாடலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலே மகிழ்ச்சி. அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்கள வந்து நம்ம ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பஸ்ஸு ட்ராவல் எல்லாத்தையும் தாண்டி சில நேரங்களில் நடந்தே அப்படின்னா கூட ஒரு உற்சாகம் வந்து மனசை தொடும் இல்லையா? எப்படி அந்த உற்சாகம் பிறக்கின்றது? அதுவே பாடலாக இருந்தால் எப்படி இருக்கும்?

0: டி இமானோட இசையில் அந்த பாடல் கேட்ட யுகபாரதி எழுதிய பாடலுக்கு கேஜி ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. கயல் அப்படிங்கிற படத்திற்காக தான் ஒலித்தது அந்த பாடல்.
1: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
2: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
3: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: ஹரிச்சரண் ஷாஷா பாடியது, பா விஜய் எழுதிய பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான், காவிய தலைவன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் படிச்செல்லாம் விஜய்மா அப்படிங்கிற நேயர் பாடல்கள் நன்றாக உள்ளது, சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அருமையான பாடல், கூட மேலே கூட வச்சு பாடல், சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சி அவங்களும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வண்ணஜாலம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரீஜா மனோகரன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தித்திக்கும் தேனமுதமாக இனிக்க செய்கின்றது பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்க எனது மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேயர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாச்சு. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம்
0: இதுவரை நாம் கேட்டு ரசித்தது வர்ணஜாலம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். 4 மணிக்கானது 4:02 கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நான்கு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக

அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். என்ன நேயர்களை, ரெடியாக இருக்கீங்களா? கேள்விகளோடு நானும் தயாராக இருக்கின்றேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேள்விகள் கேட்போம், நீங்கள் விடை சொல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 2952085328987144444 2952085328531 இந்த நம்பருக்கு வாங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கால் பண்ண நேயர்கள் உடனடியாக பேசினா நம்ம நிறைய நேயர்கள்ட்ட பேசலாம், நிறைய விடைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பாடல் கேட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் நேயர்கள்ட்ட கேள்விகளை கேட்கலாம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

எம் எஸ் விஸ்வநாதன், ஹரிஹரன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கேட்டும் வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். சங்கமம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு இப்போ கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன். லைனில் யார் வராங்க, கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டை.
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டை, கேள்வி கேட்கலாமா? இது வந்து ஒரு ஆங்கில சொல் சொல்வேன், அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் வந்து நீங்கள் சொல்லணும். பயோடைவர்சிட்டி அப்படின் வாங்க, அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். பயோடைவர்சிட்டி. ஆமா, எதுங்க? அதாவது இதுக்கு ஒரு க்ளூ வேணா நான் கொடுக்குறேன். நம் வாய்க்குள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை வந்து சொல்லக்கூடியது அந்த முதல் இரண்டு எழுத்து. நம்ம வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உதவக்கூடியது இந்த முதல் இரண்டு எழுத்து, அதை வைத்து கண்டுபிடிக்கலாம். பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த நேருக்கு வழி கொடுக்கலாமா? நன்றி. ஹலோ, வணக்கம். ஹலோ
4: ஹலோ ஹலோ,
2: இணைப்பில் இருக்கீங்க? நீங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
4: அலந்தூர்லேருந்து கோமதி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க.
4: பல்லுயிரியம்.
2: பல்லுயிர். ஆ, பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிர், சரிங்களா? எப்படி இந்த விடையை கண்டுபிடிச்சிங்க? ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததா உங்களுக்கு?
4: என்னோட மகள் படிக்கிறா.
2: அப்படிங்களா?
4: படிக்கிறா.
2: சரி, சூப்பர், நன்றி.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாம் கேள்விகள் கேட்டுட்ருக்குறோம். நேயர்களாக வந்து சூப்பராக வந்து இணைப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நாம் வந்து ஒரு கேள்வி சொல்லலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க நேயர்கள்? இணைப்பில் வராங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கின்றது, அதற்கான சொல் என்ன அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்?

0: நீங்க வந்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க தயவு செய்து, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். சரிங்க. ஜெனெடிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கின்றது, அதற்கான சொல் என்ன அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதையும் பொறியியல் அப்படிங்கிற சொல்லுக்கும் நடுவுல ஒரு சொல் சேர்த்தம்னா இதற்கான விடை கிடைக்கும். வழி வழியா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சொல் வந்து இன்னொரு சொல் சொல்லுவாங்க, அது என்ன? வாழையடி. கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாமே. தொடர்ச்சியாக செய்யக்கூடியது, இது வந்து நம்ம வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய சொல் வந்து முதல் மூன்று எழுத்து. இரண்டாவது சொல் பொறியியல், இதுக்கு நடுவில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விடை கிடைச்சிடும். கேட்கலாமா? நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி
0: பேசுறேன்.
1: சொல்லுங்க. ஜெனெடிக்ஸ்னா மரபு.
0: ஜெனெடிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படினா மரபியல், மரபியல் பொறியியல், சரிங்களா?
1: ஆமா.
0: நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இத?
1: நீங்க ஜெனெடிக்ஸ்ன்னு சொன்னானே புரிஞ்சு போச்சு. இதுல தான் இருக்கு இந்த படிப்பு, இப்படி தான் இருக்கு அப்படினு.
0: சரிங்க. ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: சரி, ஜெனெடிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மரபியல் பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அதுதான் நம்ம தொடர்ந்து செய்கிறது, இல்லை வழி வழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மரபு அப்படிங்கிறது தான் மரபியல் பொறியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேரம் 4:14. இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த சொற்கள்ல யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கேட்கலாமா உங்க பேர்
3: என்ன?
0: கொடமாந்தப்பட்டி. சரி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சொல் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையான சொல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வாங்க. அதற்கான தமிழ் சொல் நீங்க சொல்லலாம்.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: சேஷாத்ரி கும்பகோணம்.
0: சேஷாத்ரி கும்பகோணம், சொல்லுங்க.
4: கேள்வி சொல்லுங்க மேடம். எனக்கு
0: கேள்வி. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
4: ஆர்கானிக்
0: கெமிஸ்ட்ரி
4: இயற்கை ரசாயனம் சொல்லுவாங்க மேடம்.
0: இல்லை, ரசாயனம் வராது. இது வந்து ஒரு சொல்லாடல், கரெக்டான அதுக்கு வந்து சொல் சொல்லணும். கெமிஸ்ட்ரி அப்படின்னா வேதியியல் அப்படின்னு வரும் இல்லையா?
4: ஆமாம் மேடம்.
0: அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தமிழில் குறிப்பிடக்கூடிய ஒரு முறையான சொல் ஒன்று இருக்குது.
4: வேற யாரும் சொல்லட்டும் மேடம்.
0: சொல்லட்டுமா? சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: சென்னை நூம்பல் இருந்து ஹேமா மேடம்.
0: சென்னை நூம்பல் ஹேமா, சொல்லுங்க.
5: ஆமா, கரிம வேதியியல் மேடம்.
0: கரிம வேதியியல், சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
5: கெமிஸ்ட்ரியில வேதியியல், கரிம கரிமன்றது பக்கா, அது
0: பக்காவா யோசிச்சு இருக்கிறீங்க. கரிம வேதியியல், சரிங்களா? ஓகே, நன்றி. நன்றி, ரொம்ப அழகாக சூப்பராக யோசிச்சு கேட்குறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: கோபிகிருஷ்ணன்.
0: கேட்கல, உங்கள் குரல் தெளிவாக கேட்கல.
6: கோபிகிருஷ்ணன்.
0: சரி, கேள்வி கேட்கலாமா?

0: அதான் சோனியில
1: அதுக்கு விடை சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு முன்னாடி வந்த நேர் சொல்லிட்டாங்களே,
0: வேதியியல்,
1: கரிம வேதியியல் அப்படிங்கிற விடை வந்து சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வேற கேள்வி.
0: அடுத்து மேடம்,
1: எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்,
0: எலக்ட்ரோ,
1: ஆமா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்வாங்க.
0: ஆட்டோமேட்டிக்,
1: என்னங்க கேட்கல?
0: ஆட்டோமேட்டிக், அது தானியங்கி கரு.
1: மேக்னட்டிசம் அப்படிங்கிறது காந்தம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது இல்லையா? பாதி விடை தான் சொல்றீங்க, மேக்னட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது
0: தான்.
1: இல்லை இல்லை, சரி நம்ம அடுத்த நேருக்கு ட்ரை பண்ணலாமா? நன்றி. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும். ஹலோ, நீங்க வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: கம்மி பண்ணிட்டு
1: சொல்லுங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விடை சொல்லுங்க. மின்காந்தம், அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா விடை கிடைச்சிடும். இல்ல இல்ல இல்ல, மின்காந்தவியல்.
2: காந்தவியல்,
1: ஆமா மின்காந்தவியல் அப்படிங்கிறது. எலக்ட்ரோ அப்படின்னோட மின் சொல்லிட்டீங்க, மேக்னட்டோடனே காந்தம் சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா, சரியான விடை மின்காந்தவியல் அப்படிங்கிறது அதற்கு முறையான சொல். சரிங்களா? சூப்பர், நன்றி. நேயர்களாக இணைப்பா சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்
3: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கடையிலிருந்து.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க மேம்.
1: உங்களுக்கு வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இணையான சொல்
3: என்ன மேம்?
1: பிளேட் டெக்டானிக்ஸ்,
3: டெக்டானிக்ஸ்,
1: ஆமா
3: பிளேட் டெக்டானிக்ஸ் மேம். நான் இது நினைக்கிறேன், தட்டு புவி பொறை கட்டமைப்பு அதான் மேம்.
1: தட்டுங்கிறது ஓகே, டெக்டானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படியே தான் சொல்லப்படுகின்றது. தட்டு டெக்டானிக்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இல்ல, இது ஒரு முறையான சொற்களாக இருக்கறனால இது ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு. சரி ஓகே, கண்டுபிடிச்சமைக்கு நன்றி. பாடல்கள்லாம் கேட்டு கேள்விகளும் கேட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்,
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கிறோம். கால் பண்ணுங்க 2952083283 9 7 4 0 4 2 9 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 இந்த நம்பருக்கு வாங்க, கேள்விகளுக்கு விடை சொல்லுங்க. இணைந்தெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:26 ஆயிடுச்சு. நாம் கேள்விகள் கேட்குறோம். நேரம் போகிறதே தெரியல, விரைவாக போயிட்டுருக்கு. ஸோ லைனில் வாங்க, டக்குன்னு சொல்லுங்க கேள்விகளுக்கு. நான் ரெடியாக இருக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். 2952083283898 7 1 இந்த நம்பருக்கு வாங்க. 0444 அப்படிங்கிற ஸ்டெடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன், விடைகளோடு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற க்ளோஸில் கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: சரிங்க, கண்ணன் திருநின்ற ஊர்.
2: திருநின்ற ஊர்.
1: சரி, உங்களுக்கு வந்து நம்ம

0: கேள்வி கேட்கலாமா? தெர்மோடைனாமிக்ஸ் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்க. தெர்மோடைனாமிக்ஸ்,
1: தெர்மோடைனாமிக்ஸ்.
0: ஆமாம், தெர்மோடைனாமிக்ஸ். ஹலோ, க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, சூரியன்லேருந்து நமக்கு வந்து நம்ம உடலில் படும்போது நமக்கு ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா, அதை குறிப்பிடக்கூடியது. அப்புறம் நம்ம வாகனத்தெல்லாம் நம்ம வந்து ஏறி உட்கார்ந்தோடனே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடக்கூடியது. இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது இதற்கான விடை வந்து நமக்கு கிடைக்கும். தெர்மாமீட்டர் இல்லைங்க, நமக்கு மேலே அதுக்கான தமிழ் சொல் கேட்குறோம். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுவாக சயின்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த சொற்கள்லாம், அதை வந்து நம்மளா முறையான தமிழ் சொற்கள் அதுக்கு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது தான். தெர்மோடைனாமிக்ஸ். ஆமாம், சூரியன் படும்போது நம்ம உடம்புல என்ன தோன்றும்? வெப்பம் தோன்றும் இல்லையா. இதற்கூட இன்னொரு சொல் சேர்க்கும்பொழுது இதற்கான விடை நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணலாமா? இல்லை இல்லை, அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாமா? நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம்,
2: டி
0: நகர் ரங்கராஜன் சொல்லுங்க.
2: வெப்ப
0: வெப்ப இயக்கவியல், ஓகேங்களா. வாகனம் ஏறி உட்கார்ந்தோடனே வண்டியை இயக்குறோம் இல்லையா, அதுக்காக தான் அந்த க்ளூ கொடுத்தோம். கேட்டீங்களா? ஓகேங்க, நன்றி. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை? அதற்கான சரியான ஆங்கில சொல் தெர்மோடைனாமிக்ஸ், தமிழ் சொல் வெப்ப இயக்கவியல், அதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வியோடு நான் தயாரா இருக்கேன். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்க.
3: எம்பி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர். நலமா மேடம்?
0: ரொம்ப நலமாக இருக்கிறோம்
3: மேடம். வெப்ப வேகவியல்லாம் மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஒன்னு ஒன்னும் படிச்சுதான் படிச்சிருக்கோம். பிஎஸ்சி விலங்கியல் நானு.
0: சரி, ஆனா இப்ப அந்த கேள்விக்கான விடை முன்னாடி சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு வேற கேள்விதான்.
3: வேற எனக்கு கேளுங்க மேடம்.
0: வேற கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் இதற்கான தமிழ் சொல் சொல்லணும்.
3: வேதியியல், வேதியியல் கலவையா மேடம்?
0: இல்ல, வேதியியல்
3: மாறுபாடா?
0: இல்ல, அதற்கான சரியான சொல் வந்து சொல்லணும். வேதியியல் அப்படிங்கிறது கரெக்ட். என கெமிக்கல் அப்படின்னா வேதியியல் வரும் இல்லையா,
3: இது வேதியியலுக்கு அந்த நிகழ்வுக்கு ஒன்று சொல்லுவாங்க.
0: ஆமா, அதுதான்.
3: வேதியியல் நிகழ்வா மேடம்?
0: இல்ல இல்ல,
3: வேதியியல் ரியாக்ஷன்னா எதிர்வினையா மேடம்?
0: சூப்பர், வேதியியல் எதிர்வினை, அதுதான் சரியான சொல்.
3: நன்றி மேடம்.
0: நம்ம அவங்க கிட்ட கேட்டதுக்கு வேதியியல் எதிர்வினை அப்படின்னு அந்த நேயர் சரியா சொல்லிட்டாங்க. இணைந்திருக்கின்றோம், இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:31 ஆயிட்டிருக்குது. சரி, அடுத்த சொல் நாம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சொல் சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டம். தூய்மை குறிப்பிடாது, இது வேறொன்றை குறிப்பிடக்கூடியது. இம்யூன் அப்படிங்கறது ஒரு சொல் இருக்கு. சரி, நம்ம மற்ற நேரத்தை கேட்கலாமா?

0: நன்றி. இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: சொல்லுங்க.
1: நோய் எதிர்ப்பு அமைப்பு.
0: வெரி குட். நோய் எதிர்ப்பு அமைப்பு, அதுதான் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: இல்லை, அது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலே வருது.
0: தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலே வருதா? சரி, ஓகே, நன்றி, சூப்பர்,
1: தேங்க்யூ.
0: நம்ம நிறைய நேரங்கள் நம்ம எப்படி கேட்டாலும் நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நேயர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம் அப்படின்ற சொல், கார்பன் ஆட்டம். நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி. சரிங்க, சூப்பர். இணைப்பு வந்தமைக்கு நன்றி. நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளையே வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம சொன்னாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப சூப்பராகவே சொல்கிறாங்க. நேரம் 4:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எம் எஸ் விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் ஆகியோரோட குரல்களில் இடம்பெற்றது இசை ஜி வி பிரகாஷ்குமார். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள் அந்த விடையில ட்ரை பண்ணி டைப் பண்ணி போட்டிருக்காங்க.

ராகா அதெல்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வனஜா சுந்தர் பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை ரீஜா மனோகரன் மாலை நேரத்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் கேள்வியும் பதிலும் உடன் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜூலை ரீஜா மனோகரன் பல்லுயிர் மாநிலம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் கேட்டு கேள்விக்கு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் முத்துக்குமரன் வில்லிவாக்கம் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கேட்டோம் இல்லையா, மரபியல் அப்படிங்கிறதுக்கான விடை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய மாலை வணக்கம் உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க மரபியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. மரபியல் தொழில்நுட்பம் அப்படின்னு விடை கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் ரீஜா மனோகரன் நம்ம அடுத்தடுத்து கேட்டு கேள்விகளுக்கு கரிம வேதியியல் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. பிரபாகரன் அவங்களும் கரிம வேதியியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல, அதுக்கு ஹரிஹரன் மின்சார காந்தவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அவங்க வந்து மின்னணுவியல் காந்தவியல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் அவங்க வந்து மின் காந்தவியல் தட்டு டெக்னோஸ் அப்படிங்கிற பதில்களெலாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நன்றி. மேலப்பேடு தயாளன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லி ரீஜா மனோகரன் கண்ணதாசன் பிறந்த நாள், இன்னும் அவர் படைத்த பாடல்கள் வரவில்லையே என்று நினைத்திருந்தேன். உடனே சூரியகாந்தி திரைப்பட பாடலான அவர் பாடுவது போல் நடித்த காட்சியான பரமசிவன் கழுத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பியது நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரீஜா மனோகரன் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற விடை டைப் பண்ண மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் எதிர்பாற்றல் முறைமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களால நிறைய முடிஞ்சதெல்லாம் அழகாக டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து கேட்கலாம் இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்,

0: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா?
1: வணக்கம். வாழ்க வாழ்மடம். மடிப்பாக்கம் கோபாலன்.
0: மடிப்பாக்கம் கோபாலன், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க.
0: ஜைனகாலஜி அப்படிங்கிறது எதை குறிப்பிடக்கூடியது?
1: ஜைனகாலஜினா சம்பந்தமா உள்ளது.
0: அதற்கென்று ஒரு சொல் இருக்கு இல்லையா?
1: மகப்பேறு மருத்துவம்.
0: இல்ல, அதற்கான இன்னொரு சொல் இருக்கு. சரி, நம்ம மற்ற நேர் கேப்போமா? நன்றி, வணக்கம்.
2: குட் ஈவினிங். தங்க
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. இது வந்து சிம்பிளா மகளிர் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. மகளிர் நோயியல் அப்படிங்கிறது இதற்கான சரியான சொல். மகளிர் நோயியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நம்ம அடுத்த நேயர் கேட்போம். ஹலோ, வணக்கம். நேரம் 4:46. இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: ஆ கேக்குது மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ கேளுங்க மேடம்.
0: பால்னோ தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னியோ தெரபி, அது என்ன? பால்னியோ தெரபி அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்கின்றது. அதற்கான விடையை நீங்க சொல்லணும். பால்னியோ தெரபி
1: எலும்பு சம்பந்தப்பட்ட நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா?
1: எனக்கு அப்படி தெரியுது.
0: சரி, உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கேட்கலாமா? இம்யூனோ தெரபி அப்படின்னா என்ன? அது ரொம்ப எளிமையானது. சரி, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க?
1: என்னன்னு
0: சொல்லலாம், அல்லது பால்னியோ தெரபி, இந்த இரண்டுக்கும் விடை தெரிந்தால் சொல்லலாம். லைனில் வாங்க. 2952508533 2838987171. வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் வராங்க நேயர்கள். வந்து கட் பண்ணாமல் பேசுனீங்கன்னா நலமாக இருக்கும். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் விடை தெரிந்தாலும் அவங்களுக்கு லைன் பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விடை சொல்ல முடியாமல் போகின்றது. அதனால் வருகின்ற சந்தர்ப்பத்தை நேயர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். வணக்கம்.
2: ரம்மாரதி பேசுகிறேன்.
0: யாருங்க?
2: ஸ்ரீநகர்லேருந்து ரம்மாரதி.
0: சொல்லுங்க.
2: அந்த இம்யூனோ தெரபின்னு கேட்டீங்க இல்லையா?
0: ஆமாம்.
2: அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்டதுதான்.
0: சரி. நோய் எதிர்ப்பு மருத்துவம்.
2: நோய் எதிர்ப்பு மருத்துவம்.
0: இன்னொரு கேள்வி கேட்டுமே, அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால?
2: அது தெரியல. அப்புறம் அந்த ஜைனகாலஜிஸ்ட் ஒன்னு கேட்டீங்களே.
0: ஆமா.
2: அது வந்து இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட.
0: ஆமா, மகளிர், பொதுவாக சொல்லக்கூடியது மகளிர் நோயியல் மருத்துவர்.
2: கருப்பை சம்பந்தப்பட்ட.
0: ஆமா ஆமா. மற்றமாக வயிறு அது சம்பந்தமான பார்க்கக்கூடிய ஒரு. சரி, நன்றி. நேரம் 4:49 10:10 ஆயிட்டு இருக்குது. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். காதல் மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் குழுவினருடன் பாடியது, வைரமுத்தம் எழுதிய பாடல், இசை பரத்வாஜ். காதல் மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில். நம்ம வந்து அடுத்த கேள்வி கேட்கலாம். நேயர்களெலாம் கால் பண்ணுங்கள், 2952085 ஐந்து மணி வரை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். 2838987711. சரி, ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து படிச்சிடலாம். எதிர்பாற்றல் முறைமை அப்படிங்கிற மாதிரி விடைகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேதியியல் வினை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினை கேட்டுட்ருக்குறோம். 5:10 கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நேயர்கள் இணைப்பில் வராங்க, ஆனால் அவங்களை பேச முடியல, ஏன் தெரியல. இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் வந்து பேசலாம். ஓகே, நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக நம்ம 5:10 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்கலாம். நிறைய சொற்கள் வந்து எங்களால் அறிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் வந்து போட்டிருக்கிறாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அறிவியல் வேதியியல் தாவரவியல் சார்ந்த சொற்களுக்கு தமிழ் சொற்களை அறிய முடிந்தது. இது போன்ற நிகழ்ச்சியை அடிக்கடி நடத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கும், சொல்லுங்க சார். உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: கேள்வி கேளுங்க மேடம். நான் ஆன்லைன்ல ஆப்ல கேட்டிருக்கேன், சேலம் மாவட்டம் இருமலையில.
0: அப்படிங்களா, சரி. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எளிமையா கேட்கட்டுமா?
1: நம்ம
0: வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக கேட்டுட்டு இருக்கோம்.
1: நன்றி.
0: நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கேள்வி தான் நாம் கேட்டிருக்கிறோம். ஓகே, அதுக்கு விடை நான் சொல்லிடுறேன். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது தான் அந்த சொல். நேரம் ரொம்ப மிக குறைவாக இருக்கின்றது.

அதனால் 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். 5 மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சி கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடல்

0: உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். கங்கையமரன் அவங்க எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஆகியோர் பாடியது. இந்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:02 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: கோடை காலத்துல நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். அதுல குறிப்பா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கோடை காலத்துல செரிமான திரவம் செயல்திறன் குறையுது. அதே போல வெப்பத்தினால கிருமி வளர்ச்சி அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்படுது. உணவு நேர ஒழுங்கின்மை அமிலத்தை அதிகரிக்குது. நீரிழப்பு செரிமானத்தை மந்தமாக்குது. இதன் காரணத்தினாலதான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வருது. செரிமான பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம தவிர்க்க வேண்டியது பொரிச்ச காரமான உணவுகள், அதிக அமில உணவுகள், வெறும் வயிற்றுல தேநீர் காஃபி தவிர்க்கணும், உணவுக்கு அப்புறமா உடனே படுக்க கூடாது, வெளியே உணவு சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கிறத புறக்கணிக்க கூடாது. அதே போல இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், இளநீர் மோர் மாதிரியான பானங்களை அதிகமா சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்த மோர் செரிமானத்தை மேம்படுத்தும், வெள்ளரி தர்பூசணி மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும், உணவு நேரத்தை ஒழுங்கா பின்பற்றணும். செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க, செய்யக்கூடாதத செய்யவே செய்யாதீங்க. கோடை காலத்துல செரிமான பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க. உங்களோட நலனுக்காக தான் நாங்க சொல்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வித் பாரி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்துல நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி.
1: மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மெரடியான மாலை பொழுது நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. அந்த மெரடியான மாலை வேலையில பூந்தென்றல வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான்.
1: விவித் பாரதி தமிழகம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: ஸ்பூந்தொன்றில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அன்றாடம் நிறைய வேலைகள் இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறதே ஒரு வேலை தான்ப்பா. அதை எழுந்திரிச்சு பேஸ்ட்டை ப்ரெஷில் வச்சு சூப்ஸ்னு ஒரு மாதிரி இப்படி பல் விளக்கி குளிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸு போய் சபாடான்னு உக்காந்தா ஒரு மே

ரூம் பாருங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அப்புறம் சமைக்கிறது ஒரு வேலை, எல்லாமே ஒரு வேலை தான் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ எந்த வேலையை வந்து நம்ம வந்து ஆர்வத்தோடு செய்வோம்? இப்போ நான் நிறைய வேலைகள் வந்து நமக்கு பிடிச்சி செய்வோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணி 5:30 ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது அப்படின்றது நமக்கு பிடிச்சது அப்படின்றதால பார்க்குற நமக்கு என்னையா எழுந்திரிச்சு போனால் எப்படிப்போ 5:30 எழுந்திரிக்கிறாங்க அடுத்த ராத்திரியில் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் பார்த்தீங்களா? அது அவங்களுக்கு ஆர்வம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்மளால முடியாதுப்போ. 6 மணிக்கு எழுந்திரிச்சு போயா அதுக்கு உடம்பு இருந்தால் இருந்துட்டு போய் அதை குறைச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறது இப்படி நிறைய வந்து பாட்டு கேட்குறதுலாம் ஒரு ஜாலி. வேலைகள் அப்படின்றது நமக்கான வேலைகள், இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். சமைக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்றைக்கி என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், வீட்டில் இருக்கவங்கள போய் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்போம். என்ன பண்ணாலும் கடைசியாக வந்து இந்த குழம்பு இல்லை இதை தான் கிண்டி கொடுக்க போகிறீங்க, எதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு 1300 கொஷின் கேட்குறீங்கன்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா? இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன பண்ணி கொடுக்கலாம் ஏது பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்கள் உங்களுடைய

0: என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்போம். என்ன பண்ணாலும் கடைசியாக வந்து இந்த குழம்பு இல்லை இதை தான் கிண்டி கொடுக்க போகிறீங்க, எதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு 1300 கொஷின் கேட்குறீங்கன்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணி கொடுக்கலாம் ஏது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன, இந்த வேலைலாம் இந்தந்த செயல்கள்லாம் வரும்போது செயல்களாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம். இப்போ வந்து ஜாக்கிங் வாக்கிங் இதெல்லாம் செயல்கள், சமைக்கிறது, நம்ம ஆஃபீஸ் போகிறது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வேலைகளாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு வேலையை ரொம்ப ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன அப்படின்றத வந்து ஃபோன் நம்பர்ஸ் கேட்டிருப்பீங்க. மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், 2952 0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838989871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன் பூந்தென்றல், அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். தொடர்ச்சியாக நிறையா காலர் ஷோ நமக்கு இருந்துகிட்ருக்கு, அதனால் நம்ம காலர் ஷோவில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேயர்கள் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நம்பரை டைப் பண்ணி கால் பண்ணி பேசும்போது இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படிம்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருங்கிறது பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்க. கலா சமைக்கிற வேலை உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோட செய்வீங்க, கரெக்டா? கரெக்டா, தேவையான அளவு உப்பு அப்படிலாம் போட்டு சமைப்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, இந்த சமைக்கிறது அப்படின்றது ஒரு கலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வத்தோட பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம்,
1: கார்த்திக் பேசணும்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
1: சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாக்கிங் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ நடக்கிறேன், எவ்வளோ தூரம் நடப்போம் சார், எனக்கு
0: எவ்வளோ தூரம் ஆனாலும் போயிட்டே இருப்பீங்க.
1: ஆமாம், ரொம்ப தூரம் என்னன்னா எங்கள் மாம்பழத்துலேருந்து மெயினாக பிஸ்டர் நடந்துருக்கு சார்.
0: அப்படியா? சமைக்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வேலைகளை தவிர்த்து மியூசிக் கிளாஸ் போகிறது இருக்கும், இல்லை எதனா ஒரு மொழி கற்றுக்கிறதா இருக்கணும், இல்லை எதனாச்சும் ஒரு சிலம்பம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி வேலைகளில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக நேரம் போகிறதே தெரியாமல் செஞ்சிட்ருப்பேன்னு சொல்லக்கூடிய வேலைகள்லாம் என்ன? வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அருணாச்சலம்.
0: சொல்லுங்கள் அருணாச்சலம் சார்.
2: எனக்கு யோகாசனம் பண்ண பிடிக்கிறேன்.
0: யோகாசனம் பண்ணும்போது ஒரு ஆர்வத்தோடு அதை ஈடுபாட்டோடு கலந்து மூச்சை உள்ளெடுத்து அப்படி வெளிவிடுங்கள்னு அழகாக பண்ணுவீங்க.
2: நல்லா பண்ணுவேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம் விபத் பாரத் தமிழகம், லைன் கிடச்சிச்சு. எப்பயும் போல் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஆனந்த் சார்.
3: வாக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும் சார். ஏர்போர்ட்ல இருந்து கட்டுப்பாடா டெய்லி நடந்து வருவோம்.
0: டெய்லி நடந்து வருவீங்களா?
3: ஆமா சார், நைட்டு முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல அப்படி நடந்து வந்துருவோம் கட்டுப்பாடா வரைக்கும்.
0: எக்ஸசைஸா பண்றீங்களா இல்ல வாக்கிங் போறது பிடிக்கும்ன்ற டெய்லி நடந்து போறீங்களா?
3: டெய்லி வாக்கிங் வருவோம் சார். நான் டெய்லி 4 மணில இருந்து 5 வரைக்கும்.
0: ஆஹா, அப்படியே காத்தால அந்த பக்கம் நடந்து வந்துட்டே இருப்பீங்க கத்திபாரா பிஜிக்கு?
3: ஆமா சார்.
0: ஓகே,
3: ஒரு 7-8 வருஷமா அதேதான்.
0: 7-8 வருஷமா நடக்கிறீங்களா?
3: ஆமா சார்.
0: அடேங்கப்பா, அப்படி கணக்கு பண்ணா ஒரு 5000 கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க போலயா?
3: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம். ஓகே, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டாங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டுருக்கு, ஜிகர்தண்டா படத்துலேருந்து ரீட்டா மற்றும் ஆண்டனி தாசன் இவங்களுடைய குரலில் ரப்பப்பே பாடல் தான் வந்துட்டுருக்கு. முத்தமிழ் வரிகளில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் விவுத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிறது முழுமையான டம்டம் கொண்டாட்டத்தோடு பூந்தொண்டரில் பேசிகிட்டு இருக்கோம். ஆர்வத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செயல்கள் என்ன அப்படின்றதும் கேட்டுடுவாங்க பாட்டு.

0: அஞ்சு மணி இருபது நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தென்றல்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த வேலையை ரொம்ப ஆர்வத்துடன் செய்வீங்க அப்படின்னா, யோகா சொல்கிறாங்க, சமைக்கிறது சொல்கிறாங்க, வாக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, வேலைகள் செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேயர் வணக்கம், வித் பாரதி தமிழகம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வாழ்வில் வளத்துடன் செய்வது ஜெயசீலன் குறமாட்டப்படுங்க.
0: சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
1: அதாவது நான் பால் வியாபாரம்
0: செய்யறேன்.
1: எத்தனையோ தொழில் செஞ்சா எத்தனையோ வேலைகள் என்ன செஞ்சாலும் இந்த பால் வியாபாரம் செய்யும் போது மனுஷன் ஒரு திருப்தி. அது காரணம் காசு, நாலு காசு கடல பாக்குறோம் இல்லையா, 2 லிட்டர் பால் எடுத்தாலும் 88 ரூபாய் வருது. அதை பார்க்கும் போது மனுஷன் ஒரு திருப்தி, ஒரு மன நிறைவு.
0: ஓகே, பல வேலைகள் செஞ்சாலும் இந்த பால் வியாபாரம் பண்ணும்போது ஒரு ஆர்வமா இருக்கு உங்களுக்கு.
1: ஆர்வம் இருக்கு.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம். முருகன் சார், நீங்க கேக்கினாருந்து.
0: சொல்லுங்க முருகன் சார்.
2: டைரி எழுதுறது டெய்லியுமே ஒரு வேலையா இருக்கு.
0: டைரி எழுதுறது டவுன்லோட் பண்ணி படிக்க முடியுது. ஃபேஸ்புக்ல நண்பர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாலை ஸ்லோ ஜாக்கிங், ஜாக்கிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஓடுறது கிடையாது, அப்படி ஸ்லோவாக பொறுமையாக அப்படி ஸ்லோ ஜாக்கிங் போகிறது. அப்புறம் வார இறுதி நாட்களில் நீண்ட தூரம், அது இந்த சைக்கிளிங்லாம் இப்போலாம் வந்து சைக்கிளிங் போகிறோமோ இல்லையோ, சைக்கிளிங் போகிறதுக்குன்னே

0: ஒரு ரெடிமேடாக செட்டப்லாம் இருக்குது பார்த்திங்க. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த பேட்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு, அப்புறம் அந்த நீ கேப்பு இதெல்லாம் போட்டுட்டு போனால் அப்போ தான் அந்த பாலை ஃபேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சைக்கிளிங்லாம் போகணுன்னா ஷூ, அப்புறம் அந்த மண்டைக்கு ஒரு அழகாக சைக்கிளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட்டு, அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆங்கிளில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, அது அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அழகாக போகிற மாதிரி, அதுக்குன்னு ஒரு டிஷர்ட்டு, அதுக்குன்னு ஒரு ட்ராக்ஸு, இதெல்லாம் வச்சு போனால் தான் ஓ சைக்கிளிங் போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அழகாக இருக்கே. அந்த மாதிரி நீண்ட தூரம் சைக்கிளிங் போகிறது, அப்புறம் நைட்டில் வந்து சீக்கிரம் தூங்குறதுங்க. அதுதான் இப்போ இப்போ சீக்கிரம் தூங்குது. இப்போ 12 மணிக்கெலாம் படுத்துட்டா என்ன இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டப்பா அப்படின்ற மாதிரி அதுவே சீக்கிரமாகி போச்சு. இருந்தாலும் தினமும் இரவில் சீக்கிரம் தூங்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிரபாகரன் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. நிறைய நேர்கள் மாலை வணக்கம் எமோஜி, அப்புறம் வந்து நிறைய இமேஜ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்குலாம் மாலை வணக்கம் நன்றிகளோட. யாரெல்லாம் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை வந்து அப்படியே பார்த்து படிச்சுட்ருக்கோம். ஒரு 50 வயசில் மிமிக்ரி கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, பொன்னேரியிலேருந்து அவருக்கு வந்து இந்த மிமிக்ரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அதாவது 50-60 வயசுக்கிட்ட நான் வயசுக்குன்னு போட்டிருக்காரு. ஏன்னா அதை நம்ம கமெண்ட்டை படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வேகமாக அடிக்கும்போது வாய்ஸ் வந்து வயசுக்குன்னு வந்து தமிழில் விழுந்திருக்கு. 50-60 வயசுக்கிட்ட நான் மிமிக்ரி பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? முதல் முறை பேசுறீங்களா? போயிருக்கு, நம்ம போட்டு ஒரு பயன் எடுக்க மாட்டான், இவன் எடுத்து
1: பேசுறானே.
0: சொல்லுங்க சேகர், எப்படி இருக்கு முதல் முறை ரேடியோல பேசுறது?
1: ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷம் இதான் சொல்லணும், வேற என்ன சொல்றது அப்படின்னீங்களா?
1: என்ன
0: சார் ஓல்டு பாக்ஸர் நியூ பாக்ஸர்? நீங்க பாக்ஸர், அதுல ஓல்டு பாக்ஸர் நியூ பாக்ஸர். ஓகே சார். பாக்ஸிங், ஸ்கிப்பிங், வாக்கிங் எல்லாம் ஒரு ஐஎன்ஜிலே முடியுது. கதிர்வேல் ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரட்டூர்லேருந்து போட்டிருக்கிறாரு, எனக்கு பிடிச்சதுன்னா சமைக்கிறது, அதுவும் இந்த நான்வெஜ் அசைவம் இருக்கு பாருங்க, அடடடா அப்படியே வந்து கொரட்டூர்ல இருக்கவங்களே இன்னைக்கு ராஜேஷ், கதிர்வேல் ராஜேஷ் சமைச்சிட்டு இருக்காரு போல இருக்குன்ற அளவுக்கு அந்த வாசம் வரும் பாருங்க. நல்லா சமைப்பேன், வறுவல் பொரியல் இதெல்லாம் ரொம்ப எனக்கு விருப்பம். ஸோ சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆர்வத்தோடு செய்வேன் சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பரான விஷயம். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: உங்களுடைய சகோதரர் நல்லா தான் இருக்கேன்.
1: பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஆர்வம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா தினமும் என்னால முடிஞ்சது ஒரு 10 பாட்டில தண்ணி ஊத்திட்டு வீதியில இருக்கிற மரத்துல ஓட்ட போட்டு கயிறு போட்டு கட்டிடுவேன். அதே மாதிரி வீட்டுல ஒரு 40 செடிகள் இருக்கு, வெளியில ஒரு 30 செடி வச்சிருக்கேன். தினமும் அதுல தண்ணி ஊத்திட்டு அதுல இருந்து இந்த கத்தாழை, இந்த கற்பூரவல்லி, இந்த பிரண்டை எல்லாம் இருக்கு, அத இந்த கவர்ல விக்கிறாங்க, அது வாங்கி மண்ணு போட்டு எல்லாருக்கும் நான் தினமும் கொடுத்துட்டு
0: இருக்கேன். தோட்டம், அதாவது இந்த தோட்ட வேலைகள், கார்டனிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆர்வத்தோட பிடிச்சிருக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். நல்லா கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புற மாதிரி நன்றி சொல்றாரு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க பத்மா.
2: நல்லா
0: இருக்கேன் சார்.
2: என்ன
0: பண்ணுவீங்க? ரீசார்ஜ் பண்ணுவீங்களா?
2: ஆம்பளப்படத்திலிருந்து
0: இசை, அவருடைய குரல், அவருடைய வரிகள்ல இன்பம் பொங்கும் வினிலா பாடல் கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 32 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம் பூந்தொன்றில். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க விஷயம் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்ணாலேருந்து மெலடி சாங் கேட்குறது அதான் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வேலைகளில் வருமா? சாங்ஸ் கேட்குறது ஒரு ஜாலியான விஷயம், வேலை அப்படிங்கிறது செயல் அப்படின்றது வந்து அதுக்குன்னு ஒரு மெனக்கடல், ஒரு நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெனக்கடல் இருக்கணும், அதுக்குன்னு டயட் இருக்கணும், அது வாக்கிங் போகணும், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ பிடிச்ச விஷயம் அப்படின்றத தாண்டி செய்யக்கூடிய வேலைகளில் எந்த வேலையில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம் இறங்கிருந்து பேசுகிறீங்க. ஒயின்னு ஒயின் விட்டு கிளம்பிட்டாங்க. சுகுணா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாம்பரத்துலேருந்து எனக்கு வந்து இந்த தோட்டம் போடுறது ரொம்ப பிடிக்கும் சார், கார்டனிங் பண்ணுறது. அது போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேர்னு அழகாக அதை பார்க்கும்போது அன்றைக்கி ஸ்டேட்டஸ் அதை போட்டேன்னா எங்கள் வீட்டில் தக்காளி

0: போட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்கும் சார் ஸ்டேட்டஸ் பார்க்குறது. அப்படி தோட்டம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமையலில் வந்து எதா ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுவேன். சமையல் செய்யும் போதே நம்ம புதுசாக ஆரம்பிக்கும் போது எதனா ஒன்று ட்ரை பண்ணாவே அது புதுசு தான். இந்த புதுசு புதுசாக சமையல் செய்கிறது தோட்டம் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்கள் ராஜசேகர் சார்.
1: செய்ய வேண்டிய வேலையில் ஆர்வத்தோடு செய்வது டெய்லி கோயிலுக்கு போயிட்டு சார் சுத்தம் பண்ணிட்டு கோலம் போடுவேன் சார்.
0: இன்னைக்கு
1: வரைக்கும் செய்யணும்னு வரேன் சார். அதே மாதிரி இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அகல் விளக்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அந்த தொட்டி ஒன்று இருக்கும் அது தூக்கி போட்டு வந்துடுவேன். எரிஞ்சு போனதை
0: தூய்மை
1: வேஸ்ட்டு அப்படியே விட்டுருவாங்க சார். அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி ஆர்வத்தோடு செய்யறேன் சார். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுன்னு கதை ஒரு 10 வருஷமா செய்யறேன் சார்.
0: சார் அதை செய்யும்போது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடுறீங்க.
1: ஆமா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: மன திருப்தி.
1: வாழ்க்கை நல்ல மனம் சார். நீங்க
0: ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே
0: சூப்பர். பார்த்தீங்களா, அதை வந்து கோயிலில் வந்து நான் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோலம் போட்டுட்டு அங்கே இருக்கிற வந்து இந்த விளக்கு ஏற்றுறதெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். அன்றாட வேலைகள் அப்போ அதை டெய்லி செய்கிறேன்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: வந்து ஆசீர்வாதம். ராஜேஸ்வரி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் ராஜேஸ்வரி சார்.
2: அழைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். காலையில 5 மணிக்கு வந்து சார் வாக்கிங் போயிட்டு வருவேன். 1 ஹவர் சுற்றி ஊர்ல மாந்தோப்பு, பெரிய மாந்தோப்பு இருக்கு. அந்த மாந்தோப்பு 3 வாட்டி சுற்றின்னு வரும் சார். சுற்றி வந்து ஒரு 1 ஹவர் சுற்றிட்டு வந்து எங்க வீட்டு பக்கத்துல
0: உட்காந்துருவீங்களா?
2: பக்கத்துல இது இருக்கு சார், ஜிம்மு. அதுல போய் கொஞ்சம் அது போது செய்யும் சார். போயிட்டு அது ஜிம்மில் போயிட்டு சுத்தமான இடத்துலாம் சுற்றி செய்துட்டு உடம்பு பயிற்சி நல்லா இருக்கும். உடம்பு சந்தாருங்க சார். 60 வயசு.
0: சுருக்கமாக சுருக்கமாக சொல்லுங்க சார். நிறைய நேர் லைனில் இருக்காங்க.
2: ஜிம்முக்கு போவேன்.
0: ஓகே.
2: ஃபஸ்ட்டு யோகா கொடுக்குது சார்.
0: ஓகே சூப்பர். வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது வந்து அவர் 1 மணி நேரம் சுற்றி வர மாதிரி அந்த சுற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகு. சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமாக சொன்னீங்கன்னா நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: எனக்கு வந்துட்டு
0: தொட்டியில
3: வந்துட்டு சில மரங்கள் வந்து வளர்றத வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அது மங்களேரி பார்க் இருக்கு முகப்பேர்ல, அங்க எடுத்துட்டு போய் நட்டுட்டு வருவேன்.
0: மரங்களை வந்து நட்டுட்டு வர்றது ரொம்ப பிடிக்குது.
3: ஆமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, சோ அது வந்து நீங்க ஆர்வத்தோட செய்யக்கூடிய ஒரு செயல் வேலை.
3: கண்டிப்பா
0: சார். அது செய்யும் போது ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு தம்பி அப்படின்றீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ஆத்ம திருப்தியா. அதெல்லாம்
0: ஓகே.
3: கூட இன்னொரு நிறைய பேர் இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன்.
0: சொல்லுங்க.
3: எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்ல வர.
0: ஓகே சூப்பர். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நான் திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க டெல்லி சார்.
4: நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா.
0: விவசாயம் பண்றது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு.
4: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே சூப்பர் சார். அது கேக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப பேரார்வமா இருக்கு.
4: ஆமா இருக்குண்ணா இருக்குண்ணா. அதாவது நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் இன்னும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு சோறு கிடைக்கும் ஜனங்களுக்கு.
0: ஓகே சூப்பர் சார். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
5: சார் நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
5: சார் காலையில எழுந்த உடனே எனக்கு குட்டியா வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்றது பிடிக்கும். அப்புறமா எவ்ரி 2 to 3 days ஒன்ஸ் யோகா அப்படிங்கறத ஒரு 1/2 hour பண்ணிட்டு அப்புறமா மெடிடேஷன் அப்படிங்கறதும் பண்ணுவேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் மெடிடேஷன் யோகா ஆர் குட்டி குட்டி எக்சர்சைஸோட தான் சார் ஆரம்பிக்கும்.
0: குட்டி குட்டி எக்சர்சைஸ்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமோ?
5: ஆமா ஆமா அவ்வளவுதான்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ண. ஏன்னா 1 மணி நேரம் வாக்கிங் அங்கேருந்து கத்திப்பாறையில இருந்து இந்த ஏர்போர்ட் வரைக்கும்லாம் சொல்றாங்க. சார் குட்டினா எவ்வளவு தூரம் சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
6: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம்.
6: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: சொல்லுங்க வேலாயுதம் திரவிய மலர்.
6: நான் வந்து கடிதம் எழுதுவேன் ஐயா. வாரத்துல 1 நாள் கடிதங்கள் எழுதுவேன் வானொலிக்கு. நம்ம நேயர் விருப்பம் சென்னை பண்பலை எழுதுபாட்டுக்கு, அதே மாதிரி திருச்சி பண்பலைக்கு எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுவேன் வாரத்துல 1 நாள்.
0: ஓகே ரொம்ப நன்றி சார். இப்போ இது வந்து பிடிச்ச விஷயம் சொல்கிறாங்க. இது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கணும். இப்போ ஜாக்கிங்லாம் டெய்லி செய்வாங்க, எக்ஸசைஸ் டெய்லி செய்வாங்க, சமைக்கிறது டெய்லி செஞ்சு தான் ஆகணும். விவசாயம்

0: டெய்லி பார்ப்பாங்க. கொள்ளைக்காட்டு தோட்டம் டெய்லி பண்ணுறது, இந்த மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக பாட்டு வந்திருக்கு காக்கி சட்டை படத்துலேருந்து, ஆண்டனி தாசன், மானசி, துர்கா மற்றும் வனிதா இவங்களோட குரலில், அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில், ஆண்டனி தாசன் அவருடைய வரிகளில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.
1: எடியே

5:42 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தன்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்சி ஈடு

0: பாட்டோடைய ஆர்வமாக செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். அடையாளம்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி கால் பண்ணி பேசினார். துணி துவைக்கிறது வந்து அவர் துணி அவரே துவைச்சா தான் அவர் பிடிக்குமா. அதனால் வந்து ஆமாம், சில பேர் வந்து அப்போ தான் வந்து அதில் கொஞ்சம் அழுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். மற்றவங்க துவைச்சாங்கன்னு வச்சிங்களேன், என்ன இதுதாங்க லைட்டாக இன்னும் ஒரு வெள்ளை சட்டையை துவைக்கே தெரில என்ன இது. அதுக்கு நீங்களே துவைச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து துணி துவைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. முரளி மாடம்பாக்கம் மயன் முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லா தூங்குறதே எனக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப பிடிச்ச வேலை தான் சார். நம்மள நிறைய பேர் சொல்கிறாங்களே, இப்போல்லாம் தூக்கமே வரலப்பா, நைட்டு 1 மணி 2 மணி என்னாச்சுனே தெரில, ஏன் இப்போல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுனே தெரில. நானும் தூங்கணும் தான் 11 மணிக்கு படுத்து புரண்டு படுத்து பார்க்குறேன், 1 மணி 1 ஆகி போச்சு. இருந்தாலும் அந்த தூங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு. ரவி அசோக் நகர்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இந்த மூலிகை கஷாயம் செய்கிறதுலாம் எனக்கு தெரியும் சார். இது நான் செஞ்சு வந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் பறவைகள் மிருகங்களுக்கு இதெல்லாம் வந்து தண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை விட முக்கியமான ஒரு வேலையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து இயற்கை காட்சிகளை அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெலாம் பகிர்வது போன்ற வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பரான ஒரு வேலைகளில் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வித் பாய் தமிழகம் இறங்கிருந்து பேசுகிறீங்க.
1: தெரியுது. டிசைன் பண்ணிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போயிட்டு ஓரியன்டலு ரொம்ப ஜாலியா இருக்கும்.
0: ஓகே சார்,
1: உங்களை மாதிரி நான் பண்ணிருக்கும்போது.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க.
1: வாக்கிங், மெடிடேஷன்
0: மெடிடேஷன்
1: இதெல்லாம் என்னுடைய ஹேபிட் சார்.
0: ஓகே, இந்த வேலைகள் செய்யும்போது நேரம் போறதே தெரியாம ஒரு ஆர்வத்தோட நீங்க செய்வீங்க. ரொம்ப நன்றி சார், நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு நன்றி. முருகன் சார், ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ண முருகன் சார், ஆல் இண்டியா ரேடியோக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு பார்த்தீங்களா. அதுதான் ஆல் இண்டியா ரேடியோடைய அழகுன்னு இந்த 31 டயலாக போட்டு நம்ம மேட்ச் பண்ணால் அது இன்னும் அழகாக இருக்குது. கால் பண்ணி பேசலாம், லைனில் வந்துட்டு வந்துட்டு டக்குன்னு கட் ஆகிடுறீங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான் வந்து, எனக்கு டெய்லி வேலை செய்கிற வேலையில் சார், என் மனசுக்கு திருப்தி கொடுக்கறது எங்கள் வீட்டுக்கு வரும் பறவைகளுக்கும் தானியங்களும் தண்ணீரும் வைப்பது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், நான் திருநின்ற கண்ணன்.
0: திருநின்றவர் கண்ணன், சொல்லுங்க கண்ணன் சார்.
2: நான் இப்போ செய்யறது சமூக விவசாயம் தான். அன்றாடம் அந்த காலையில இருந்து நானே சமைச்சு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவு வைப்பது, தண்ணி வைப்பது, அதுதான் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்.
0: இந்த ஒரு ஆர்வத்தோட நீங்க செய்யக்கூடிய வேலைகள்.
2: ஆமா, ஆனால் மற்றபடி முடிச்சுட்டு பொது வெளி வேலைக்கு பொதுமக்கள் உதவி செய்யறது, வயதானவர்களுக்கு இதை பண்றது, ஹெல்ப் பண்றது,
0: சமூக சேவை செய்யறதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா பண்றீங்க.
2: ஆமா, ஆர்வம் பண்றேன்.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து சார் 5 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிருவேன் சார். நோட் த பாயிண்ட், 5 மணிக்கு அர்த்தராத்திரி நமக்கு, அது வந்து அதிகாலை உங்களுக்கு. சமையல் பண்ணும்போது எனக்கு சமையல் வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு சமைக்கிறதே வந்து ரொம்ப பிடிச்சது தான். சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன், சமைக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை வந்து நான் ரொம்ப ஈடுபாட்டோட தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி பம்மல் காமராஜபுரம் புஷ்பா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சொல்லலாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது, வேலைக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, அலுவலக பணிகளை முடிச்சுட்டு நமக்குன்னு வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். பார்த்திங்கன்னா எக்ஸசைஸு, ஜாகிங், வாக்கிங், யோகா, மெடிடேஷன், மியூசிக் கற்றுக்கிறது, ஒரு பாட்டு கிளாஸ் போகிறது, இப்படி நிறைய ஆர்வத்தோடு நம்ம வந்து பண்ணுவோம். அப்படி வேலைகள் பண்ணுவோம், அதில் ஆர்வத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, வேலைகள் என்ன அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட அடுத்ததாக பாட்டு வந்துட்டுருக்குது. விக்னேஷ்வன் மற்றும் அனிருத் இவங்களுடைய குரலில், நானும் ரவிதான் படத்துலேருந்து விக்னேஷ்வன் வரிகளில், அனிருத்தோருடைய மியூசிக்கில் வரவா வரவா பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

0: நேரம் 5:50 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. பூந்தென்றல் நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அன்றாடம் நீங்கள் செயல்கூடிய வேலைகளில் செயல்படக்கூடிய செயல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வேலைகள் செயல்கள் என்ன அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்து நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம், யாருங்கிறத பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. கோதண்டபாணி சார்,
1: அன்றாடம் ஈடுபடும் ஆர்வத்தோடு ஈடுபடும் வேலை எழுந்த உடனே தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க.
0: மண்டை சூடாயிர கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுவாங்க, எப்ப சூடாகும்னு தெரியாது, எண்ணெயை தேய்ச்சிருவோன்ட்டு.
1: வீட்டை சுத்தி இல்லை அந்த மர கிழங்கு தும்புலாம் எடுத்து பெருக்கி தள்ளிடுவாங்க.
0: பெருக்கிறீங்க, கிளீன் பண்ணிடுவீங்க காலையிலே?
1: ஆமா. நன்றிங்க.
0: இந்த ரெண்டு வேலை
1: தான்
0: ஆர்வத்தோட செய்வீங்க? ஓ, தலையில் எண்ணெய் வைப்பது என்பது பேரார்வத்தை உங்களுக்கு கொடுக்குது இல்ல? சூப்பர் சார். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே சார் முதல் வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் தேய்ச்சிருவேன். காலையில் வந்து அப்போ தான் நம்ம மண்டை கூலிங்காக குழு குழு குழுன்னு இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது எப்பயுமே நீட்டாக இருக்கும். சில பேர் அந்த க்ளீனாக இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு சின்ன துரும்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியும், என்ன இவ்வளோ பெரிய குப்பை கிடக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஹைஜீன். ஸோ அது எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து அது அப்படியே பிரதிபலிச்சிக்கிட்டே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து எமோஜிஸ் போட்டிருக்காங்க. திருமிழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லரிங் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இல்லை, டிசைன் டிசைனாக பண்ணலாம். வணக்கம். அன்றாட வேலைகளில் வந்து நமக்கு வந்து இந்த ஒயர் கூடை பண்ணுறது, டெய்லரிங் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஒயர் கூடை பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே பக்கத்தில் கதை பேசிக்கிட்டே அப்படியே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கூடை பண்ணிடுவாங்க. அந்த ஒயரிங் பண்ணுறது, அந்த ஒயர் கூடை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வணக்கம். டெய்லரிங் பண்ணுறது

0: அன்பான அன்பருக்கு ஏன் மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: என்னுடைய தனி பர்சனல் பணி அவங்க தோட்ட பணிங்கிற வேற தவிர்த்துட்டு வீட்டுக்கு வந்தா பெர்ஃபெக்டா அந்த சமையல வந்து நீட்னஸா இருக்கணும். சமையல் பண்ற இடம்ல சார், சமையல் பெற இடம் வந்து எதிர்த்து கிருமி நாசிகளும் இருக்கக்கூடாதுல்ல சார், உணவு முறைகள் தயாரிக்கிறதுல சார், அதாவது குழந்தைகளுக்கு நம்ம ஷேர் பண்றோமா, அந்த இடம் முக்கியம் வந்து சமையல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா சுத்தமா இருக்கணும்.
1: கிளீனா இருந்தாவே இந்த இடத்துல ஆண்டனி வந்துட்டு போயிருக்காருன்னு அர்த்தம்.
0: ஓ சார், அது சமையல் முடிச்ச உடனே நான் உடனே கிளீன் பண்ணிருந்தேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். வணக்கம், வித் பார் தமிழகம். ரேடியோ ரேடியோ வால்யூம் தயவுசெய்து கம்மி பண்ணுங்க சார்.
0: போவீங்களா?
1: நிகழ்ச்சிக்கு வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாம் இந்த நேரத்தில் வந்து அனந்து மற்றும் குழுவினர் குரலில் பவர் பாண்டி படத்துல இருந்து தான் நிறைவு படம் வந்துருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே எங்கேயும் போயிட போறதுல 8 மணிக்கு செய்தி அறிக்கை முடிஞ்சு 8:05 நீ கோரியனால வந்து சந்திக்கிறேன். சான்றோடன் அவரோட மியூசிக்கில் தான் நிறைவு படல், செல்வராகவன் அவரோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க பூந்தன்றால் நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசினேன், ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் லைக் கொடுத்த விவத் பாரி தமிழ் 102.3 கேட்டிருக்கலத்துக்கும் நன்றிகளோட. இது ஆர்ஜி ஆனந்த், மனங்கள் என்ற முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு பாடல்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை தரும் பாடல்கள் கேட்க காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இதோ தெய்வீக மனம் கமழும் பக்தி பாடல்கள் திரைப்படங்களில் இடம்பெற்றது, கேட்டு ரசிக்கலாம்.
2: பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல் இதோ கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரக்கூடிய பாடல் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். எம்எல் வசந்தகுமாரி பாடியது.

0: எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். கிருஷ்ணபக்தி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்ந்து வரும் பாடல் வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது. சுப்ரபாதம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டிருக்கலாம்.

0: இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

பி சுசீலா பாடிய பாடல் கேட்டும் இசை கே வி மகாதேவன், கந்தன் கருணை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 6:13:40 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் ஸ்ரீராம பக்த ஹனுமான் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கல, பாடியவர் டி எம் சுந்தரராஜன்.

கந்தன் கருணை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 6:13:40 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் ஸ்ரீராம பக்த ஹனுமான் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கல, பாடியவர் டி எம் சுந்தரராஜன்.

0: ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் அப்படிங்கிற படத்திற்காக வந்த பாடல் கேட்டும் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: அடுத்து வரும் பாடல்

0: ஒழித்த குரல் டி எம் சௌந்தரராஜன், கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலுக்கு இசை ஜி தேவராஜன், சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவக் பாரதி தமிழ் பண்பலை.
0: பக்தி மாலை தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குழுவினருடன் பாடியது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

கார்ப்பரேட் செல்லர் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும் இசை கே வி மகாதேவன். அடுத்த பாடல் திருவருள் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம், பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: பக்தி மாலை.
1: நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை. நேரம் 6:30. இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
3: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும் போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
2: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு

உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவிகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது.
ஒரு

0: கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்சுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என் விருப்பம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் சூப்பராக கேட்க தயாராயிட்டிருக்கோம். இதோ நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது. பழனி பாரதி எழுதிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: சூரியவம்சம் அந்த படத்திற்காக பாடல் கேட்டோம். ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது, இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலாசிரியர் பழனி பாரதி. நாம கேட்டுட்டு இருக்கிறது என் விருப்பம். அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 6:47 ஆயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது பார்வை ஒன்றே போதுமே. அந்த படத்திற்காக இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நாம் கேட்ட அந்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே அந்த படத்திற்காக இடம்பெற்றது. பரணியின் இசையில் பா விஜய் எழுதிய பாடல், ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது. நேரம் 6:53 ஆயிட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல் முகவரி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: சூப்பரான பாடல் கேட்டிருச்சோம். முகவரி அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது. இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஹரிஹரன் ஸ்வரலதா பாடியது. நாம் இதுவரை கேட்டு ரசித்தது
1: என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:45 நொடி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்ப கேட்கலாம் திரைகானம் தரும் பாடல்கள்.

0: பாடுற கவிதை அந்த படத்திற்காக தான் நாம் வந்து பாடல் கேட்டிருந்தும் பாடியவர் பி ஜெயச்சந்திரன்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
0: திரைக்காணம் தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் சுசீலா பாடியது வேடனை தேடிய மான் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியது, இசை கங்கை அமரன், வளம்புரி சங்கு அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம்.

0: வளம்புரி சங்கு அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். இதுவரை இடம்பெற்றது திரைகானம். நேரம் 7:15 தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும் இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்விற்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை

0: கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராதலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 100

0: 34 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்வது திரைகானம்.

0: திரைகானந்த் அந்த பாடல் கேட்டோம். மீண்ட சொர்க்கம் படத்திற்காக ஜெக்கி எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியது இசை டி சலபதி ராவ்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டி

0: டிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:30. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள அருண்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். உடல் அழிந்துவிட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். அதனால் உடலை நல்லபடியாக காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்க்கணும்னு திருமந்திரம் சொல்லுது. உடம்பாரழியில் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இது திருமந்திரம். நமது உடல் இறைவன் வசிக்கும் இடம். உடம்பிற்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு. நம் உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருப்பதால் தான் இதற்கு மெய் என்று பெயர். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடம்பில் நோய் வந்தால் அது மனதையும் சேர்த்து பாதிக்கும். அதனால் நல்லுணவு சாப்பிடணும். நாம் உண்ணும் உணவு செரிமானமாகிற மாதிரி உடல் உழைக்கணும். உடல் உழைப்பு இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிலிருந்து வியர்வை வெளியே வர்ற மாதிரி உழைத்தால் உண்ட உணவு செரிமானமாகும். மேலும் உடல் அதிலுள்ள உறுப்புகள் நல்லபடியாக இருக்கும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிலம் வயலை சுற்றி வருவாங்க, அதுவே அவர்களுக்கு உழைப்பாயிடும், உடற்பயிற்சி ஆயிடும். ஆனால் நகர்ப்புறவாசிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அவங்கெல்லாம் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறாங்க, அல்லது நடைப்பயிற்சியாவது செய்கிறாங்க. அருண்குமார் சார், நீங்கள் வெளியே பயிற்சிக்கு போகிறீங்களா, இல்லை வீட்டிலையே அதுக்காக நடைப்பயிற்சி மெஷின் வாங்கி வச்சிருக்கீங்களான்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புலேருந்து வியர்வை வெளியே வரணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, அது போதும். உடலை பாதுகாத்தலே உயிரை பாதுகாக்கும் வழி. உடம்பை வளர்ப்பது என்றால் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பது, விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வது என்று பொருள் அல்ல. இறைவனின் வசிப்பிடம் என்பதை உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்றே பொருள் கொள்ளணும். இளம் வயதில் திருமந்திர பாடலை படித்து ஆரோக்கியமாக நல்வழியில் உடலை வளர்த்து அதன் மூலம் உயிரை ஆயுளை அதிகரிக்கலாம். வயது மூத்தோர் என்றால் அவர்களும் இப்பாடலை படித்து ஏழை எளியோருக்கு உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, நோயுற்றோருக்கு மருந்து வாங்கி கொடுத்து அவர்களது உடல் ஆரோக்கியமாக வளர்ந்தால் உங்கள் உயிர் ஆயுள் வளரும். உடம்பை வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம். அதுவே திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் திருமந்திரம். அதே போல வள்ளலார், உயிரும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இப்படி அந்த காலத்திலேயே நமது மூத்தோர் தமிழ் மூதறிஞர்கள் நமது உடல் பற்றியும், உண்ணும் உணவு பற்றியும், செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் பற்றியும் பாடல்களாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. உடலில் உயிர் இருக்கும் வரைதான் அதற்கு மரியாதை. உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பேரே வேற. உயிர் பிரிந்தவர் காலில் போட்டிருந்த காலணிகள் கூட அது இருக்கும் இடத்துல அப்படியே இருக்கும், இவர் இறந்த பிறகு கூட. ஆனால் இவரது பூத உடல் அன்றே அல்லது மறுநாள் எடுக்கப்படும், வச்சிருக்க முடியாது. அருண்குமார் சார், மனித உடல்ல இரத்தத்தின் பங்கு 8%, தண்ணீரின் பங்கு 50%. மனிதனின் மூக்கு 1 டிரில்லியன் வாசனைகளை கண்டுபிடிக்கக்கூடியதான். இது தவிர மூளை, மூச்சுக்குழல், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இதயம், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், நரம்பு மண்டலம், எலும்புகள், தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகள்னு ஏராளமான உறுப்புகள் இருக்கு. வெளியே தெரியும் உறுப்புகள், உடலுக்குள்ளிருக்கும் உறுப்புகள்னும் பிரிக்கலாம். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு. மனிதனின் உடலை போர்த்தி இருக்கும் தோல் தான் நமது உடம்புலயே உள்ள மிகப்பெரிய உறுப்பு. ஒரு நாளைக்கு சராசரியா நாம 20,000 முறை மூச்சு இழுத்து

0: விடுறோம். இவ்வளவு அதிசயம் மிக்க உடலை நன்முறையில் பாதுகாத்து நீண்ட நாள் நல்லபடியா வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது நம்மை சுற்றி.
3: கலக்கு போவது யாரு? நீதான்.
4: தினிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுல ஒரே பலமா இருக்கே.
3: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
4: என்னது கலக்கல் அரங்கமா?
3: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
4: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம்.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: 7:35 ரெடி ஆயிட்டு இருக்குது. நாம கேட்கவிருப்பது பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இன்றைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில யாருடைய பாடல் நாம வந்து கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் சொல்லும் பொழுது, இந்த பாட்டு கேட்டோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் முதல் பாடல் யாருடையது அப்படின்னு. புதையல் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஒழிக்கக்கூடிய பாடல், இந்த குரல் கேளுங்களேன் உங்களுக்கே புரியும்.

என்னங்க கேட்டீங்களா? ஜேபி சந்திரபாபு அவங்களோட குரலில் தான் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். புதையல் அப்படிங்கிற படத்திற்காக சின்ன வயசுலேயே பாடும் திறமை பெற்றிருந்த இவர் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வரணும் அப்படின்ட்டு கதகளி, மணிப்புரி, கதக் இந்த மாதிரி பரதம் இப்படி பல நடன கலைகளை கற்றுக்கிட்டாருங்க. அதனால் அவரோட குரலும் சரி அவரோட டான்ஸும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஈர்ப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்து வரக்கூடிய பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். நான் சொல்லும் ரகசியம் அப்படிங்கிற படத்திற்காக சந்திரபாபு ஜிக்கி பாடியது. மருதகாசி எழுதிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன்.

0: பாடல்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்குறோம். நாம் இப்போ கேட்ட பாடல் நான் சொல்லும் ரகசியம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஒலிக்கை கேட்டோம். அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சந்திரபாபு ஜிக்கி பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட இசையில் குலேபகாவளி அப்படிங்கிற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடலை இப்போ கேட்டு ரசிக்கலாம்.
1: பதுங்கியிருந்த பூமியிலே இந்த பச்சோந்து கூட்டமெல்லாம் பகல் வேஷம் போடுதையா, இந்த பச்சோந்து கூட்டமெல்லாம் பகல் வேஷம் போடுதையா.

0: பப்பள பல பட்டுகளா அங்க பறந்து போற சிட்டுகளா, பப்பள பல பட்டுகளா அங்க பறந்து போற சிட்டுகளா,
1: பழங்கி போல குலுக்கி நடந்து பவுசை காட்டு விட்டுகளா.
2: நம்பவே நம்பாதீங்க இந்த உலகத்திலே, நம்பி மோகம் போகாதீங்க இந்த உலகத்திலே, நம்பி மோகம் போக.

0: போதியே இருக்கிறான்.
1: மாமா குலாமா அந்த கட்டையில போவன் துட்டுகளை எல்லாம் ஒதுக்குறான்.
0: மாமா குச்சாரு ஊற வளர்த்து ஒலையில் போட்டு பிழைக்கிறது ஒரு கூட்டம். ஊற வளர்த்து ஒலையில் போட்டு பிழைக்கிறது ஒரு கூட்டம்.

0: Gulzar.
1: Gulzar.
2: Yes, who is it?
3: Don.
4: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
5: இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் சந்திரபாபு அவங்க பாடிய பாடலெல்லாம் அந்த படங்கள்லாம் இடம்பெற்று இருக்குது. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சமய சஞ்சீவி அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். பாடல் ஆசிரியர் மருதகாசி, இசை ஜி ராமநாதன். ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் காட்டும் குரல் அல்லவா அவருடையது.
6: பேப்பர் பேப்பர் ஐயா பேப்பர் இன்று தினமணி மித்ரன் விடுதலை விடுதலே பேப்பர் பேப்பர்

0: பலர் காரியமான நிலைமைகள் வாங்கி பாருங்க. காதல் புது காதல், கண்ணன் காதல், அணுகுண்டோ.
1: தொடர்ந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன படம் அப்படின்னு இந்த பாடல் கேட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.

சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பெண் அப்படிங்கிற படத்திற்காக இசை ஆர் சுதர்சனம். அடுத்ததாக சந்திராபாபு எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் நிமிர்ந்து நில் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இவ்வளவு நேரம் நாம கேட்டது பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.
0: நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரல, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமன்னா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானும். சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன்.
0: நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள்.
4: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
5: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
4: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால

0: நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
1: எட்டு ஐந்துக்கு கேட்கலாம் நீ கோரினால் நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி அடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த

இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினாய்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழர் உலகம் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 8:06 ஆகிட்டு இருக்கு. அந்த மறுபடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். நீ கூறினால இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிகிரிலாம் முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கும்போது ரெசியூம்னு ஒன்று வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த ரெசியூம்னு ஒன்று ரெடி பண்ணும்போது அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்றது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாருடைய ஒரு ரெசியூமை எடிட் பண்ணியிருப்போம், சதீஷ்குமாருங்கிற ரெசியூமை எடிட் பண்ணி தான் ஆனதுன்னு போட்டோம். அதில் குயிக் லேர்னர்னு போட்டிருக்கா, குயிக் லேர்னர் வாட் இஸ் மீன் பை குயிக் லேர்னர்ப்பா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிங்க, ஓ அப்படி வேறு போட்டிருக்கா என்ன சொல்கிறது சார், நான் எதாவது சீக்கிரம் கற்றுப்போம் சார் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனி சிறப்புன்னு உண்மையிலே அழகாக ரெசியூம்லாம் ரெடி பண்ணி இப்போலாம் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ சேட் ஜிபிடியில் போய் கைண்ட்லி கெட்டே ரெடி ஆர் ரெசியூம் ஒன்று ரெடி பண்ணிக்கூடிய எனக்குன்னா அது அழகாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன கொடுங்கன்னு ஒரு 13 பாயிண்ட் கேட்குது, அப்படி போட்டோம்னா கப்புன்னு ரெடி பண்ணி கொடுத்துருது. அந்த அளவுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா. அப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு தனிச்சிறப்பு ஒன்று இருக்கும், தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும். அப்படி உங்களுடைய தனிச்சிறப்பு இல்லை தனித்திறமைன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மற்றவங்க 4 மணி நேரம் செய்கிற வேலையை நான் வந்து 2 மணி நேரத்தில் செய்வேன்ப்பா, ஆனால் கொஞ்சம் அப்படியே லேட்டாக தான் செய்ய ஆரம்பிப்பேன். ஆ உங்கள் திறமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இருங்கில்லையா. ஸோ அப்படி உங்களுடைய தனிச்சிறப்பு இல்லை தனித்திறமை என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். 2952 0853 2952 0853 2952 0853 அப்படின்னு நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி டேட்டில் 24 ஜூன் ஃபேஸ்புக்கில் நீ கூறினால் போஸ்ட் போட்டுருங்க, அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. எப்பவும் சொல்கிறதான் தொடர்ச்சியாக நம்ம நேயர்கள்லாம் பேசிகிட்ருக்கீங்க, பூந்தண்டரில் பேசியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய கால ஷோவில் காலையிலேருந்தே பேசிகிட்ருப்பீங்க. அவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் புது புது நேயர்கள் வந்து அவங்க நம்பரை நோட் பண்ணி டைப் பண்ணி அதுக்கப்புறம் டயல் பண்ணி முதல் முறை பேசும்போது அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அப்படின்ற வேண்டுகோளோட இன்றைக்கி நம்ம நீ கூறினால் பேச போகிறது உங்களுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் நேர் அப்படியே சொன்ன உடனே, எப்பா என்கிட்ட நிறையா தனித்திறமை இருப்பான், நான் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் அதெல்லாம் என்னுடைய திறமை நான் நினைக்கிறேன், இப்போ இந்த ரீல்ஸ் போடுறது அப்படின்றது அது ஒரு திறமை. ஸோ இது மாதிரி உங்களோட தனிச்சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னன்றத வணக்கம் வித் பாரதி தமிழ்ஃபம் முதல் நேர்.
2: வணக்கம் முருகன் பேசுகிறேங்க.
1: முருகன் சொல்லுங்க. முருகன் சார்,
2: என்னோட எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி.
1: அப்படி எழுதும் போதே இந்த எழுத்து முருகன் எழுதின எழுத்தாக தான் இருக்குன்னு கண்டு ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்கல்ல, எக்ஸாம் பேப்பர் திருத்தும் பொழுதே வந்து இது இந்த ரோல் நம்பர் அது இருக்கோ இல்லையோ இந்த பையன் தான்ப்பா இதை எழுதிருக்கணும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும்ல.
2: ஆங்கில எழுத்து கூட நான் கேப்டன் எடுத்து எழுத்து வேண்டாமே
1: ரைட்டிங். ஸோ முருகன் வந்து கையெழுத்து வந்து தனிச்சிறப்பு நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட. சூப்பர் சூப்பர் முருகன், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்
3: சார், கார்த்திக் பேசுமாம்பலம்.
1: கார்த்திக் பேசுமாம்பலம் சொல்லுங்க. கார்த்திக்
3: சார், நான் வந்து பிளைண்ட், எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாது.

0: ஆனால் நான் எல்லாரையும் நானே பண்ணி பேசுவேன்.
1: உங்களுடைய வேலைகளை முனைப்பாக நீங்களே செஞ்சுப்பீங்க?
0: ஆமாம், நான் மேலே போய் துணி காய வைக்கிறது, கீழே போய் பால் எடுக்கிறது, எல்லா வேலையும் நானே பண்ணுவேன். எடுக்கிறது, துடைக்கிறது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன் சார். எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க, கண்ணு தெரியல எல்லா வேலையும் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே வியந்து பார்க்குறாங்க சார். நான்
1: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: சார், என்னுடைய தனித்திறமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ஓவியம் வரைவேன் சார். உயிருள்ள ஓவியமா இருக்கும், நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணிருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணி கை கூட கொடுத்துருவேன்.
1: நீங்க வரைஞ்ச ஓவியத்திலே டப்புன்னு இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள வர இமேஜ் ஒரு ஓவியம் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: நீங்க வரைஞ்ச ஓவியத்திலே இந்த நேரத்துல டக்குன்னு ஒரு இமேஜ் வரும்ல நம்ம கேக்கும் போது, அப்படி வரக்கூடிய இமேஜ் என்ன? நீங்க
2: வரைஞ்ச ஓவியத்திலேயே
1: சார்.
2: புரியல, கேளுங்க.
1: நீங்க வரைஞ்ச ஓவியத்திலேயே டக்குன்னு வந்து இமேஜா இப்ப மனசுல வரும்ல உங்களுக்கு, நான் அப்ப பேசிட்டு இருக்கும் போது அது எந்த ஓவியமா இருக்கும்னு
2: நினைக்கிறீங்க? புது வீடு கட்டி போனா அந்த சமயத்துல அவன் அந்த புது வீட வரைஞ்ச, அது என்னுடைய மனசுல உயிருள்ள ஓவியமா இருக்கு.
1: மொய் வைக்காம ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்துட்டீங்க.
2: ஆமா ஆமா, அவன் ரொம்ப நல்லா இருக்கு சந்திரசேகர்னு சொன்னான்.
1: சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனிய இரு வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்களை வந்து சொன்ன ஆண்டனி.
1: சொல்லுங்க.
3: பாச வணக்கங்கள் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டனி சார்.
3: எனக்கு தனித்திறமையா இருந்தா ஒரு பாடல் சிங்கர்ஸ் மாதிரி லேடிஸ்
1: வெள்ளி
3: விழா பாடத்துல பாடிப்பாங்க.

0: கண்ணோடுவே உன் மடி மீதுதான் கண்ணோடுவேன் காதோடுதான் நாம் பேசுவேன்.
1: எல்லாரும் ரேடியோவில் பாட்டு போட்டாச்சோன்னு நினச்சிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் உங்க வாய்ஸ்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: வணக்கம் பீத் பார் தமிழகம்.
3: வணக்கம் ராஜலட்சுமி பேசுமாம்ளம் சார்.
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க ராஜலட்சுமி.
3: எனக்கு ரொம்ப என்னோட சிறப்புன்னு சொன்னா விருந்தோம்பல் தான் எனக்கு.
1: விருந்தோம்பல்,
3: ஆமா. யாரு யாரு வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் அந்த காபி ரெடியா போட்டு கொடுத்துருவாரு. ஊர்ல இருந்து திருவாரூர் சைடு எனக்கு, அதனால அவங்க எந்த நேரம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காபி கொடுத்துருணும். அதனால காபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு. அதே மாரி இறக்க குணம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. என்ன எனக்கு முடியலன்னாலும் நான் அவங்களுக்கு முடியலன்னா அவங்க கைய பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணி விடுறது அந்த மாதிரி
1: வந்து நம்ம வந்து உதவி. பட் தனிச்சிறப்புங்கிறது வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட முதல்ல ஒரு விருந்தோம்பல்ன்றது உங்க தனிச்சிறப்பு நீங்க நினைக்கிறீங்க.
3: ஆமா.
1: ஓகே ஓகே. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கூடாஞ்சியில இருந்து குமார் பேசுறேன்.
1: கூடுவாஞ்சியில இருந்து குமார், சொல்லுங்க குமார் சார்.
2: ஆமா சார், இப்ப ஒரு நண்பர் சொன்னாரு அதே மாதிரி எனக்கு கண் பார்வை கம்மி. ஆனா வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன் நானு, எக்ஸப்ட் கிச்சன் மட்டும் அந்த சமையல் மட்டும் செய்ய
1: மாட்டேன்.
2: மிச்ச எல்லாம் செய்வேன். துணி வந்ததுல இருந்து வீடை கிளீன் பண்றதுல இருந்து ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்ணி ஒவ்வொரு இடமும் கிளீன் பண்ணி போட்ட தொடச்சு அதை தொடச்சு எல்லா ரூம் எல்லாம் தொட்டியில வந்த ஒரு நண்பர் சொன்னாரு அதே கதை தான்.
1: நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க.
2: வணக்கம்
1: வித் பார் தமிழகம்.
4: வணக்கம், நான் வான்மதி, சென்னை தண்டையார்பேட்டையில இருந்து.
1: வான்மதி, சென்னை தண்டையார்பேட்டையில இருந்து முதல் முறை பேசுறீங்க, கரெக்ட்டா?
4: ஆமாம்.
1: எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா?
4: ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது.
1: ஓகே, அடுத்ததாக பேச வருபவர் வான்மதின்ற மாதிரி குரல் இருக்கு, சொல்லுங்க வான்மதி.
4: நான் வந்து எந்த வேலை பண்ணாலும் நேர்த்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வீடு கிளீனா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா உள்ள வரும்போது இன்னைக்கு உங்க அம்மா வீடு கிளீன் பண்ணாலா, நேர்த்தியா இருக்கு அப்படிம்பாங்க. தென் கண்டெய்னர்ல வீடு ஆபீஸ் பண்ற இந்தியால

0: ஃபர்ஸ்ட் விமன் அப்படிங்கிறது அது என்னுடைய சிறப்பா நான் நினைக்கிறேன்.
1: ஓ சூப்பர். ஒரு கண்டெய்னர்ல?
0: ஆமா, ஷிப்பிங் கண்டெய்னர்ல, வீட்டு கடை ஹோட்டல்ஸ் அப்படி.
1: அதுல நீங்க பண்றது உங்க தனிச்சிறப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஆமாம், அதுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், டாக்டரேட் வாங்கியிருக்கேன், அதனால அது என்னோட தனி சிறப்பா இருக்கலாம்னு நான் நம்புறேன்.
1: இருக்கலாம், இருக்கும், நம்பிக்கை தானே, நம்ம நம்ம முதல்ல நம்பணும்ல. சூப்பர் சூப்பர் வன்மதி, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரத் தமிழகம். ஓகே, ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. தனிச்சிறப்புன்னு சொன்ன உடனே குயிக்லி

கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஜெமினி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரலில், வித்யாசாகரோட பரத்வாஜ் அவருடைய மியூசிக்கில், வைரமுத்து வரிகளில் முதல் பாடல் இருந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:20 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3ல். நீ கூறினால உங்களுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா நம்ம முதல்ல நம்பணும் இல்லையா, அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்,
1: செங்கல்பட்டு
0: செங்கல்பட்டுலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம்.
1: சீதா.
0: சீதா, சொல்லுங்கள் சீதா மேம்.
1: என்ன
0: ஒரு சீப்பு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
2: அதாவது இவ்வளவு நேரம் நான் யோசிச்சேன், எனக்கு என்ன தனி திறமை இருக்குன்னு ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், எதுவுமே புதுசா ஒண்ணு தெரியல எனக்கு.
0: இதுவே ஒரு திறமை தான் யோசிக்கிறது.
2: அதாவது நீ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு திறமை தான் எனக்கு இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். எப்படின்னா, கற்றது கையளவு கல்லாத உலக அளவு வந்து டெய்லர்களுக்கு மட்டுமே பொருந்தும்.
0: அளவெடுத்து தைக்கிறதா இல்லையா?
2: ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த காலத்துல பெல்ட் வந்தது, அப்புறம் பேரல் வந்தது, அப்புறம் டைட் பிட்டிங் வந்தது, இப்படி ஒன்னொன்னு மாறும் பாத்தீங்களா? அதெல்லாம் நாங்க புதுசு புதுசாதான் கத்துக்கணும்.
0: சோ காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறது ஒரு திறமை.
2: ஆமா, அதை வந்து நாங்க உள்வாங்கி உடனே புதுசா ஒரு தொழில் கத்துக்கிட்டு அதை நாங்க செஞ்சு கொடுத்து அதை சக்சஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுவே ஒரு திறமை தான். எல்லாம் என்ன நான் மட்டும் இல்லை, எங்க டெய்லருங்களுக்கே.
0: சூப்பர் சார். ஆனா அந்த அளவுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பழமொழி சொன்னீங்க பாருங்க, கட்டுறது கையளவு உலக அளவுன்ட்டு, அளவு எடுக்கிறதுக்கு உலக அளவு. சூப்பர் போட்டுராஜ் சார். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
3: கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார். வணக்கம். சொல்லுங்க கலா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். சும்மா போய் பேருக்கு ஆள் இல்லைன்னு சேர்த்துக்காம அந்த கேம்ல நீங்க டாப்பா தான் இருப்பீங்க விளையாட்டு. இன்வால்வ்டா விளையாடுவீங்க எந்த கேம் சொல்லண்டாலும். ஓகே, அது உங்க திறமை. ஏன்னா எல்லா கேமும் எல்லாரையும் விளையாட முடியாதுல்ல.
4: வணக்கம்
0: வித் பாரதி தமிழகம்.
5: இனிய வணக்கம்.
0: நீங்க நலமா நான் எங்க நலமா காதல் கோட்டை படத்துல வரும். சொல்லுங்க சொல்லுங்க சார்.
5: எல்லாரையுமே நான் அப்படி கேட்கக்கூடியது என்னுடைய தனி.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்க சொல்லுங்க சிவானந்தம்.
5: அதாவது என்னுடைய பழகம்
0: என்னன்னா,
5: அதாவது என்கிட்ட வந்து இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி பணமே இல்லைனாலும் சரி, எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை.
0: ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை ஒரு உங்களுடைய தனி சிறப்புன்னு நீங்க உணர்றீங்க.
5: ஏன்னா பார்த்தா செலவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுன்னா தோண்டு விழுந்து.
0: இல்ல இல்ல, அது வேணாம், அது மற்றவங்களை பத்தி நம்ம பேசணும்னா உங்க தனி சிறப்பு அது.
5: இந்த மாதிரி அந்த இது வந்து என்கிட்ட வந்து வெளியில தெரியாத அளவுக்கு எப்படி ஒரு தனி சிறப்பா இருக்கணுமோ இருந்தது.
0: ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரதி தமிழகம். லைன் கட்டிச்சு பேசிட்டு இருக்கான்.
6: வணக்கம.
0: வணக்கம்,
6: நல்லா இருக்கீங்களா சார்?
0: 5 மணிக்கு நல்லா இருந்தேன்.
6: அடையாளமேட்ல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி.
6: நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குது, சிறப்பா இருக்குது. என் வேலையை நானும் பாத்துக்கோ சார். எங்க பொண்ணுங்க வந்தாக்கா ரொம்ப வீட்லயே ரொம்ப கல்யாணம் வீடு மாதிரியா இருக்கும் சார், ரொம்ப சிறப்பா இருக்கான்.
0: இது நம்ம டாபிக் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு.
6: நானே தான் நானே

0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நம்ம டாபிக் ரிலேட்டடாக பேசணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரில் வந்துட்டு இருக்காங்க. தனிச்சிறப்பு தனித்திறமை இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரத் தமிழ். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார்.
1: சார், நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி 7 வருஷம் சார். நான் தான் வீட்டில் ஒய்ஃப்
0: அப்புறம் குரல் கேட்டா வந்து அப்படியே அது அந்த குரலில் பேசுவேன். அப்புறம் யாருன்னு என்னால் சொல்ல முடியும். அதை விட தனித்திறம் ஒன்று இருக்குது சார். இப்போ பஸ்ஸு வந்து ஒரு ஹார்ன் அடிக்குதுன்னா இது என்ன பஸ் எத்தனா நம்பர் பஸ்ஸுன்றதை நான் வந்து அழகாக சொல்லிடுவேன் சார் அப்படின்றது வந்து கமெண்ட் போட்டுறாரு. அது என்னுடைய தனித்திறமையாக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரவு வணக்கங்கள். செந்தில் முருகன், விளக்கப்பாடி, கடலூர் மாவட்டத்துலேருந்து. எனக்கு வந்து இந்த நைட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு பகல் வேலையை விட நைட் எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். அதில் அந்த நைட் ஷிஃப்ட்டுங்கும்போது அடுத்த வாரத்தில் நேரம் நைட் ஷிஃப்டாக இந்த 2 மணிக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. அப்படியே தூக்கம் கண்ணை சொக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் அது கட்டாயத்தான் நம்ம போவோம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நைட்டில் வந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பகலில் வேலை செய்கிறத விட. இரவு வேலைகள் கிடைக்கும்போது நான் அதை ரொம்ப சிறப்பாக, எனக்கு அது இரவு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என்னுடைய தனிச்சிறப்பு திறமைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிறப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன யோசிக்கலாம்னு யோசித்து தடுமாறாமல் உட்கார வைத்த தலைச்சிறப்பு நீ கோரினால் நிகழ்ச்சி. ஸோ அப்படி முடிச்சிருக்காரு அவர். அதனால் பிறர் மனசு நோகாமல் பொய்யுரை பகராமல் இருப்பது தனிச்சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. இது குணத்தில் வரும். திறமை சிறப்பு அப்படின்றது வந்து இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சமையல், அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு குரலில் பாடுறது, இந்த மாதிரி நிறைய திறமைகள் சிறப்புன்னு ஒன்று இருக்குது. இவர் வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் பிறர் நோகாமல் பொய்யுரை இருக்காமல் இருக்கிறதே என்னோடய சிறப்பாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. பாட்டு அடுத்து தான் வந்துட்டு இருக்கு. அழகி படத்துலேருந்து கார்த்திக் மற்றும் பவதானி குரலை இளையராஜா அவருடைய குரலையும் அவருடைய வரிகளையும் பாடல்.

0: டேய் தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் டே, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சுடு.
1: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்கான்.
2: அது ஒண்ணு இல்லனே, எப்படி எப்பயுமே இப்படி ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அது அண்ணங்கிட்டே கேள்றா.
2: சொல்லுங்க.
0: சுறுசுறுப்பா இருக்க, புடிச்ச வேலையே செய்யறேன், நேரத்துக்கு சாப்பிடுறேன், மனச ஜாலியா வச்சிருக்க. இதோ இவன் இருக்கான்.
2: இவன் என்ன தானே சொல்றீங்க?
0: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
2: அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, சொல்லுங்கண்ணே.
0: இவனா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான்டா சொல்றேன்.
2: எஃப்எம்னா?
0: எஃப்எம்னா விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான்.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
0: கொண்டாட்டம் தான். 8:33 ஆயிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. நீ கூறினால உங்களுடைய தனிச்சிறப்புன்னு நீங்க நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, தனித்திறமை அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்த நேரம் எல்லாம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ
3: சார், சென்னை பெருங்கலந்து வள்ளி பேசுறேன்.
0: சொல்லுங்க வள்ளி மேம்.
3: எனக்கு வந்து தனித்திறமையா இருக்கணும் நினைப்பேன். எல்லாரும் 4 hours செய்யற வேலையை நான் 2 hours
0: செய்வேன்.
3: டக்கு டக்குன்னு சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பேன். பாட்டு பாடுவேன். கம்பெனிக்கு எல்லாம் போனா எல்லாரும் ஒரு 6 நாள் மார்க்கிங் மாதிரி விடுவாங்க. பிரஸ்ல அந்த பிரஸ்ல வந்து மகன் போல என்ன சுத்த மாட்டுவாங்க. ஆனா அந்த பிரஸ்ல யாரும் உட்காந்தாலும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. நான் உட்காந்து என் வேலையும் பாத்துக்கின்னு இன்னும் 2 பேர் வேலையும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன். அதையும் பாத்துங்க. திருப்பி என்னையே திருப்பி மார்க்கிங்ல போட்டுருவாங்க. திருப்பி
0: டெய்லியும்
3: ஒரு நாள் ஃபுல்லா பிரஸ்லயே வேலை பார்த்துட்டு
0: இருப்பேன்.
3: லெதர் கம்பெனி அப்படிதான். அதனால என்ன எப்பவுமே நான் தண்ணிக்கே தெரியல நினைப்பேன். நடக்கிறது அதே மாதிரிதான், சுத்தமா நடப்பேன். ஒண்ணுமே நான் கலர் பிடிக்காது.
0: ஓகே,
3: நான் வேலை சுத்தம் செய்யணும், சுத்தமா செய்யணும் வேலை.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: என் பேர் விமலா சார், நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: விமலா மயிலாப்பூர்ல இருந்து பேசுறீங்க?
4: ஆமா சார்.
0: சொல்லுங்க விமலா.
4: சார், எனக்கு 76 வயசு ஆகுது. என்னுடைய டாக்டர் வந்து மென்டலி ரிட்டையர்டு. அவளுக்கு நான் 59 வயசு ஆகுது சார். அவளுக்கு எல்லாமே நான் தான் செய்து விடணும்.
0: சூப்பர்.
4: பட் இவ்வளவு வருஷம் வரைக்கும் நான் அவ அழாம பாத்துக்கிறேன் சார். நான்
0: சூப்பர் சார். கேட்கும் போதே ரொம்ப மெய்சில் இருக்கிற விஷயமா சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம், ரொம்ப நன்றி.
4: கவிதை எல்லாம் கூட எழுதுவேன் சார். அதான் என்னோட ரிலாக்ஸேஷன். ரேடியோவை கேட்கறதும் இதுவும் எழுதுவேன் சார். ஒரு 2 வரியும் மட்டும் சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
4: தன்னலமும் தேவையில்லை, தன்னை பற்றிய புலம்பலும் தேவையில்லை.

0: தன்னம்பிக்கை தான் தேவை சாதிக்க.
1: சூப்பர், ரொம்ப அழகாக முடிச்சிங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க் யூ சார்.
1: வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார். திருநெல்வேலி கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார்.
2: சார் நான் வந்து வீட்டு வேலையை எல்லாத்தையும் பார்த்துப்பேன்.
1: சரி,
2: அதை முடிச்சு அப்படியே கம்பெனிக்கும் போயிருக்கேன்.
1: சரி, மற்றவங்களாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு தான் வரணும். சரி, நாலு தாட்டி வணக்கம் சொல்றதே சிறப்பா.
3: பூந்தமல்லி போஜராஜ பேசுறேன். 68 வயசு ஆகுது, படுத்து படுக்கையா இருக்கீங்க, எந்த வேலையும் செய்ய முடியல. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லா வகையில உதவி செய்து என்னை காப்பாத்தின்னு வரையா. பெரிய அதிசய மனைவி கிடைச்சு.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம். ரேடியோ வாலிமா தயவு செய்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
4: அடையாளிலேருந்து பேசுறேன்ப்பா. வசந்தா.
1: வசந்தா, சொல்லுங்க வசந்தா மேம். ரேடியோ வாலியூமை தயவு செய்து கம்மி பண்ணிங்க, மியூட்டில் வச்சுருங்க.
4: ஆ, அது வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு வந்து பேரம் பேட்டிங்களுக்குலாம் நல்லா கதையெல்லாம் சொல்லுவேன்.
1: கதை சொல்றது
4: நல்லா சொல்லுவேன். அப்புறம் டிராயிங் நல்லா போடுவேன்.
1: டிராயிங், ஓவியம்.
4: அந்த பசங்க கூட வந்து கேரம் செஸ்ஸு.
1: ஓகே.
4: அப்புறமா வந்து
1: வணக்கம் வித் பாரத் தமிழகம். ஃபேஸ்புக்கில் வந்து மயிலை பட்டாபி என்ன போட்டிருக்காருன்னா, மிம்மிகிரி பண்ணுவேன் சார், நான் மிம்மிகிரி பண்ணுவேன், கோலம் போடுவேன் பார்த்துங்க, பூ கட்டுவேன், என்ன என்ன வேலை வேணும் எது வேணுமோ இருக்குது அப்படின்ற மாதிரி மிம்மிகிரி பண்ணுவேன், கோலம் போடுவேன், பூ கட்டுவேன், சுமாராக பாடுவேன், ஜோக் சொல்கிறது. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜோக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சும்மா அப்படி ஜாலியாக ஜோக் சொல்லிப்பாங்களே, அந்த ஜோக் சொல்கிறது. அப்புறம் நிறைய என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் வந்து இந்த கைத்தட்டி, அப்புறம் இந்த பெஞ்சில் மியூசிக் போட்டு அந்த மாதிரி வந்து இவர் வந்து இந்த உடல் உறுப்புகள்லேருந்து எங்கெங்கெல்லாம் மியூசிக் வருமோ அங்கேருந்து நான் வந்து வந்து மியூசிக்லாம் வந்து ஒரு ஓசையை உண்டாக்குவேன், விசில் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது. ஜாலியாக இருக்கிறது சிறப்பு தான், ஆனால் வந்து இந்த மிமிக்ரி, கோலம், பூ கட்டுறது இதெல்லாம் என்னுடைய தனி சிறப்புன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி பட்டாபி சொல்லியிருக்காரு. கதிர்வேல் ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா சார், அதை முடிச்சுட்டு தான் நான் போவேன், அதை முடிக்காமல் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் சார், முடியல சார், ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன சார், போகிற நேரத்தில் வேலையை கொடுக்குறீங்களே சார், ஒரு நியாயமாக இருக்கா சார், நானும் வீட்டில் போய் என்னென்ன அங்கே வேற போய் வேலை செய்யணும் சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பேன். வெளியிலலாம் சொல்ல முடியாது மைண்ட் வைஸை. இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை நான் வந்து முடிச்சுட்டு தான் போவேன். அது வந்து மற்றவங்க மாதிரி டக்குன்னு கிளம்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்கள பற்றி நம்ம சொல்ல வேணாம், பட் இவருடைய திறமையாக கதிர்வேல் ராஜேஷ் வந்து ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சுட்டு தான் போகணுன்னு இருக்கு. அதை நேற்று கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டியபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
5: என்னோட தனித்திறமை என்னன்னா, நான் எப்பொழுதுமே திருவள்ளூர் வந்து பொருள் வாங்க பண்ணா ட்ரைசைக்கிளே போவேன். எல்லாரும் இந்த வயசுல கூட ட்ரைசைக்கிள் ஓட்டுறேன் அப்படிம்பாங்க. நான் எனக்கு இருந்து 58 வயசு ஆகுது. இப்ப கூட வண்டி வாங்க முடியாது, ஒண்ணு கிடையாது, இருந்தா சொல்லி என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, அதனால இதை ஓட்டுறேன். அது எல்லாமே பாப்பாங்க, இந்த வயசுல கூட இப்படி ஓட்டுறேன், என்னையே பாப்பாங்க. அப்ப நானும் எனக்கு இது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடுவேன்.
1: ஓகே. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க முருகேஷ் சார்.
6: என்னுடைய தனித்தனப்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்வேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச வேலை ஒன்னே ஒண்ணு டைலர் வேலை தான்.
1: அப்புறம் முன்னாடி எந்த வேலைன்னு சொல்லிட்டீங்க?
6: இல்ல இல்ல, அந்த டைலர் வேலையிலே எந்த வேலையா இருந்தாலும் சரி,
1: அப்படி
6: நேர்த்தியா செய்வேன், அதை நேர்த்தியா
1: செய்வேன்.
6: அப்படியே சொல்லுவாங்க, தேவி கிட்ட போனா எல்லா வேலையும் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க.
1: சொன்ன டேட்ல முடிச்சு கொடுத்துருவாரு.
6: என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்ற ரேஞ்சில சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய திறமை.
1: சொன்ன தேதியில முடிச்சு கொடுத்துருவாரு, இல்ல இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும்.
6: அந்த டைமிங் கூட, டைமிங் கூட இது பண்ணி மிஸ் பண்ண மாட்டேன்.
1: இதில் வேற நிறைய முகூர்த்தம் வருதுப்பா, முகூர்த்த தேதி, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற நேரம், அப்படிலாம் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி.
6: அதெல்லாம் சொல்லுவேன்.
1: ஓகே சார்.
6: இருந்ததுன்னா எடுத்து மூணு அடிச்ச மாதிரியே சொல்லிடுவேன்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.

0: 8:45 ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கோரி நாளில் அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. கொண்டாட்டப்பட்டு ஜெய்சீலன்
1: தூத்துக்குடியில இருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க சிங்காரவேல் சார்.
1: என்னுடைய தனித்திறமைன்னா, நான் 2 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். 73 வயசு ஆனாலும் இன்னும் என் தோட்டத்துல நானே வேலை பார்த்து அடுத்தாள் விடாம ஒரு புல்லு இல்லாம வச்சிருப்பேன். அதை பார்க்கறவங்க ஆச்சரியப்படுவாங்க ஐயா.
0: என்னுடைய
1: தனித்திறமை.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: நன்றியா, நன்றியா,
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: விபத் பாரதி. ஆ, விபத் பாரதி தான், சொல்லுங்க.
3: This call is now being recorded.
0: வணக்கம்.
2: ராஜலட்சுமி அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ராஜலட்சுமி அண்ணா நகர்ல இருந்து பேசுறீங்க, முதல் முறை பேசுறீங்க.
2: அதனால
0: ஓகே, முதல் முறை பேசுறீங்க.
2: ஆமா,
0: அது பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போன ரெக்கார்ட்லயும் போட்டீங்க.
2: ஆமா,
0: அது ரொம்ப முக்கியம்.
2: சொல்லணும் இல்ல, நான் பேசுனேன்னு சொல்லிட்டு
0: பேசுறேன். சூப்பர், சூப்பர். சொல்லுங்க ராஜலட்சுமி மேம்.
2: என்னோட திறமை என்னன்னா, நாங்க வந்து ரிட்டையர்ட் குரூப் ஒண்ணு இருக்கு, பேங்க் ரிட்டையர்ட் குரூப்.
0: ஓ,
2: இல்ல, இந்த பசில் குரூப் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அந்த பாடல் நடுவுல, எவ்ரி சாட்டர்டே பாடல் நடுவுல வந்து ஒரு 2 வரி அப்படி கொடுப்பாங்க. அத வந்து பாடலை கண்டுபிடிச்சு நாங்க 2 ஹவர்ஸ் பாடுவோம். நடுவுல ஃபுல் ஸ்டான்ஸ், அது ஒரு திறமை. அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு இது கொடுப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிப்போம்.
0: அந்த பாடல் வரிய கண்டுபிடிச்சா அதிகமா ராஜலட்சுமி தானா பாத்துக்கங்களேன். அந்த
2: மாதிரி கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க,
0: ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிருங்க.
2: யாரோ இருப்பாங்க நடுவுல இருந்து வரிகள் நான் பாடுவேன்.
0: ஓகே, சூப்பர், சூப்பர். ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க பத்மாமா.
4: எனக்கு என் திறமை என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் வேலை கிடையாது, இறந்துருப்பேன், அழகா குளிப்பேன். குளிச்சுட்டு டிஃபன் படம் சாட்டிட்டு டிவி போட்டு பழைய பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் உங்க நீங்க போடுற பாட்டை தான் கேட்டுக்கணும். சாமாட்டி இருக்கிறது அதான் சார். தனி
0: நீங்க போடுற பாட்டெல்லாம் கேக்குறேன் பாரு, அதுவே ஒரு திறமை தான்றீங்களா? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறேன் பாரு, அதுவும் ஒரு திறமை தான்றீங்களா? என்ன சொல்றீங்க? ராமகிருஷ்ணன் சார் ஓட்டினா கொஞ்சம் நம்பிக்கையா நம்ம வேற ஏதாவது பேசிட்டு கூட வரலாம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஆர்டர் ராஜ் காட்டு பக்கத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேஸ்புக்ல வந்து என்னுடைய தனித்திறமை சார் கையெழுத்து. இது நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது வந்து சில பேருக்கு மட்டும்தான் பளிச்சுன்னு வந்து, இது இவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்படி வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போது சார், பிளாக் போர்டில் வந்து ஆசிரியர் பாடங்களை தான் என்னை எழுத சொல்வார்கள் அப்படி சொல்லியிருக்காரு. சில பேர் இப்போலாம் அதெல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி பிளாக் போர்டில் டே நான் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன், யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வைங்கிற நேரத்தில் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக ஒரு சிசிடிவி கேமரா மாறுற அந்த கிளாஸ் லீடர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். டே பேசாதான் எழுதிடுவேன், டே நீ பேசாதான் எழுதிடுவேன். அந்த கையெழுத்து வந்து அவ்வளோ அழகாக அப்படின்ற மாதிரி இவர் வந்து சப்ஜெக்ட்ஸ் பாடங்களை வந்து நோட்ஸ் வந்து என்ன தான் எழுத சொல்லுவார் என்னுடைய டீச்சரு. அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க வந்து லெட்ரு எழுதணும் நலம் நலம் அறியாமல், ஒரு 3000 ரூபா காசு இருந்தால் போட்டு விடுங்கன்னு சொல்லி 3வது வரியில் எழுதுறங்கிற மாதிரி இன்லாண்டு லெட்ரு. அப்புறம் ஃபார்ம் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா என்னுடைய கையெழுத்து அழகாக இருக்கிறதால என்ன எழுத சொல்லுவாங்க, என்னுடைய தனிச்சிறப்பாக நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கே ரொம்ப நன்றி சொல்லி மறக்க முடியாத அனுபவம் சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம், பாட்டு பாடுவேன், தையல் வேலை செய்வேன், கமா போட்டு அது மட்டும் போயிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறீங்க, எல்லாமே வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பர்வதவர்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோலம் நல்லா போடுவோம் சார், எவ்வளோ பெரிய கோலம் போட சொன்னாலும் கோலம் போட்டின்னு வந்துட்டால் பர்வதவர்தனிங்கன்னு ஒரு ப்ரைஸை ஒதுக்கிடணும் அப்படின்ற மாதிரி கோலம் நல்லா போடுவேன், அது நல்லா கலர்லாம் போட்டு அப்படி பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அப்புறம் க்ளீனாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஹைஜீன் வரும். திட்டாலும் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அலுவல் சம்பந்தமாக எதனாச்சும் நான் வந்து ஒரு மனு கொடுக்கணும், அலுவலர்கள் எதனா போகணும் அப்படின்னா

ஈஸியாக வந்து அவங்கள போய் அணுகுவேன். எனக்கு இந்த தயங்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் கிடையாது, கேட்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கேட்டுருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். பாட்டு ஒன்று வந்துட்டுருக்கு ஹரிகரன் அவருடைய குரலில், ஆனந்தம் படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் விவேகா அவர்கள் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ரவி ஏஎம் என்னடா அதுக்குள்ளே 8:55 ஆச்சு என் கமெண்ட்டெல்லாம் படிச்சிருவியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக படிச்சிருவேன். ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, அசோக் நகர் சென்னையிலேருந்து ரவிமணி, அவருடைய தனித்திறமை இது எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க. அதனாச்சும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி, இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா, நான் வந்து நடுவில் நின்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா அதில் 99% இல்லை 100% வெற்றி அடைய முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து என்னால் பேசி நிறைய பிரச்சனைகளை வந்து நான் வந்து எங்களுடைய சர்க்கிளில் வந்து தீர்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேசுறது அப்படின்றது வந்து பேச்சுவார்த்தை, ஏன்னா ரெண்டு பக்கமும் டேயும் ஒரு பக்கமாக பேசுகிறான், ரவி நீ நடுவில் வராதே அப்படின்லாம் சொல்லாமல் ரெண்டு பக்கமும் பேசி ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எங்கள் பக்கத்தில் நான் வந்து செஞ்சு கொடுக்குறதுல ஓரளவுக்கு அந்த வேலை எனக்கு வந்து நல்லா வர்றதா நான் நம்புகிறேன்னு சொல்லி தனிச்சிறப்பு சொல்லியிருக்காரு. திருமழேசி அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியூட்டிஷியன் டெய்லரிங் ரெண்டுமே எனக்கு தெரியும், அதனால் என்னுடைய வேலையை நானே செஞ்சுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் பேசிட்டார். லதா லக்ஷ்மிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்த நேயர்களே வந்துட்டுருக்காங்க, அது கொஞ்சம் அந்த நேம் எல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி விடுங்க, வென் காலர் ஐட் வித் நேம் ப்ளீஸ் ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக லதா மேம், நேம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபோனில் பார்க்கவே முடியாது, ஏன்னா இது வந்து லேண்ட்லைனில் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ்னால் நீங்கள் சொல்கிறது ஓகே, இப்போலாம் நேமோடே வந்துடுது கான்டாக்டு, அதில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நேமை வந்து நம்ம பார்க்கவே முடியாது லேண்ட்லைன் ஃபோனில், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் நேயர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன், இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய புது புது நேயர்கள் வந்து வருவாங்க, இதை பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நிஜமாக அந்த வேண்டுகோளை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேயர்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற வேண்டுகோளோட அதே வேண்டுகோளை தான் அமராவதி புதூர் பிரேம்நாத், நான் லண்டன் நகரில் இருக்கேங்க, ஃபோன் போட்டே இருங்க ரீச் ஆக மாட்டேது, அதனால் தயவுசெய்து வெளிநாட்டு நேயர்களும் நாங்கள்லாம் பேசணும், வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இதெல்லாம் நம்மளுடைய தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிற நேயர்கள் கொஞ்சம் காது கொடுத்து இந்த வேண்டுகோளை வாங்கினோம்னா நிச்சயமாக வந்து புது புது நேயர்கள் நம்மளுடைய ஷோஸில் வந்துட்டு போகலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க பிரேம்நாத். பிரேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்த தலைப்பு பதில், கொடுத்த வேலையை செய்வேன், செய்து முடிப்பது தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதம் எஃப்எம்.
1: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் இரநூறு கருணாநிதி.
0: சொல்லுங்க கருணாநிதி சார்.
1: நான் வந்து தனிப்பட்ட திறமை, என் வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருப்பேன் சார், அதே மாதிரி நான் அரசு அலுவலகத்துல பணிபுரியுறேன், என் வீடை எப்படி சுத்தமா வைக்கணுமோ அதே மாதிரி நடப்பேன் சார். எல்லாரும் போன கூட நான் லைட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறேன் சார், போவேன்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதம் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: என்னுடைய தனித்திறமை வந்து தெருவில் குப்பை இல்லாமல் பார்த்துக்கிறது, அதே மாதிரி என் கடமைனா எனக்கு என்னுடைய கடமைனா டப்பா வச்சுக்கிறது, அதில் போட சொல்லுவேன், கலர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் போட்டாலும் வெளியே போட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய கடையில் கேரி பேக் யூஸ் பண்ணுறதே கிடையாது, கேட்டால் வலைதான் வலை கவர் தான் யூஸ் பண்ணுவேன், அவன் கொடுக்கா இவன் கொடுக்கான்னு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய கடையில் இதாங்க, ஒருத்தன் குடிக்கா நானும் குடிக்க முடியாதுங்க, இது தடை தான், அதனால நான் கொடுக்க மாட்டேன்.
0: ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரதம் எஃப்எம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், பொன்னேரி கலியில பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலியிலங்க.
3: மிமிக்கிரி நாய் போன அது மாதிரி கத்துவேன். இப்ப ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணேன், அது சும்மா ரெண்டு லைன் ஓடி
4: நான் பாடுவேன் பேசுவேன்.
0: வணக்கம் வித் பாரதம் எஃப்எம்.
5: வணக்கம் உகுத்த பாரதி, மகிழ்ச்சி. நீங்க சொன்னது கரெக்ட், வந்தனைகளே வராங்க, தயவுசெய்து இமெயில் வராதிங்க. அப்புறம் என்ன பத்தி தனியா நான் எழுதின சிறப்பு வந்து, சோசியல் சர்வீஸ் ஆர்வம் உள்ளவன் எழுதுனா அதுக்காக ஒரு இடத்துல வேலை செய்ய பாராட்டுவாங்க, அந்த கம்பெனிக்கு பெருமை சேர்த்து கொடுத்தேன்.
0: ரவி அசோக் நகர்ல இருந்து. வணக்கம்.
6: ஹலோ
0: வணக்கம்.
6: வணக்கம் சார், ரெடியூஸ் முத்துக்குமார்.
0: முத்துக்குமார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? மணங்கிறது முழுமையான டம்டம் கொண்டாட்டம் தொடர்ச்சியாக கேட்டுருங்க. 11 மணி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. வித் பாரதி தமிழகம் 102.3 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

¡Mire!

0: வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனை கட்டி போட்டு சென்ற பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை காப்பாற்ற அங்கு வரும்போது, தான் காலாமுகர்களின் சங்கமத்திலே அங்கே சென்று பார்த்துவிட்டு வருவதாக ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொல்ல, அந்த காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் வரவில்லை என்ற விவரத்தையும் ஆழ்வார்க்கடியான் தெரிவிக்கிறான். இளவரசர் மதுராந்தகரை தானே எதிர்பார்த்தார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆமாம், அது எப்படி உனக்கு தெரிஞ்சது?
0: மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும்.
1: ஏன் சொல்லுகிறேன்?
0: ஒரு முரட்டு குதிரையை அடக்கி ஆள் அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும்? ஆழ்வார்க்கடியான் நகைத்து விட்டு,
1: நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயே, அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும், திடீரென்று தீவர்த்தியைக் கண்டு அவருடைய குதிரை தரிகிட்டு ஓடியதையும், தான் அவரை சிறிது தூரம் தேடிப்போனதையும், கடைசியில் களத்துமேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். பிறகு, ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளிற்றோ என்னவோ, அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம், அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை, நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான்.
1: அழகுதான், அதை பற்றி நமக்கு என்ன? நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம் வா. புறப்படுவுடனே பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல் வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா?
1: அப்படியெல்லாம் நேர்ந்திராது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார்.
0: முதன் மந்திரி அனிருத்ரா, அவருக்கு என்ன இதை பற்றி தெரியும்?
1: அது என்ன அப்படி கேட்கிறாய்? அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவும் நடக்க முடியாது.
0: ஓஹோ, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமோ?
1: ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள். வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்திடையில் நின்று பார்த்தோம் அல்லவா?
0: ஆம், பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர்.
1: நீ அதற்கு சீச்சி, அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன். முதன் மந்திரியின் கட்டளைப்படி
0: பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா?
1: முதல்ல சந்தேகிச்சேன், திரை விலகினதும் அந்த ரகசியம் தெரிஞ்சது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ பிரயத்தனம் செஞ்சும் நீ பல்லக்கில் இருந்து அதுல இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்து விட்டாயல்லவா?
0: நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையோ? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே.
1: சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய்.

0: இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய்வார்? இனிமேலாவது காலாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமா?
1: தெரியாமலா என்னை அனுப்பினார்? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அநிருத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தரையிட்டு ஓடும்படி செய்திருப்பான். தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றி இருப்பார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். வா, நாமும் நம் வழியே போகலாம்.
0: வைஷ்ணவரே, நான் வர முடியாது.
1: இது என்ன, நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நாம் உடனே வாயு வேக மனோவேகமாக போனால்தான்
0: ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரைப் போல ஸ்திரீ வேஷத்திலும் வரமாட்டார், இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார்.
1: நீ என்ன செய்ய போகிறாய்?
0: உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது.
1: நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன், நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும்.
0: நீர் பொல்லாத வைஷ்ணவர், ஒரு நாள் உம்முடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கப் போகிறேன்.
1: இது உன்னால முடியாத காரியம் அப்பனே. ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார்?
0: கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்த பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள். கூட போன தாதிப்பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை.
1: அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை?
0: அது என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஈழத்து பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா? பழையாறு இளைய பிராட்டியின் மனத்திற்குகந்த தோழி அல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா?
1: அப்பனே, பொன்னியின் செல்வர் தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே, அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை?
0: அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஊகம்தானே?
1: அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயோ?
0: வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாய் இருந்தால் அதை மறந்துவிடும்.
1: சரி சரி, நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே.
0: அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன். வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது.
0: நாளைக்கு தெரிந்து என்ன பயன்? காலாமுகர்கள் அந்த கன்னிப்பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால்?
1: வானதியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
0: அது உண்மையானால்?
1: வானதியை காலாமுகர்கள் தூக்கி கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய்?
0: அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள்.
1: அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. குடும்பாளூர் வம்சத்தார் காலாமுகத்தைச் சேர்ந்தவர்கள். வானதி தேவி குடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காலாமுகர்கள் ராஜோபதாரம் செய்வார்கள்.
0: ஓஹோ, இது எனக்கு தெரியாமல் போயிற்றே.
1: ஆகையால் தான் காலாமுகர்கள் மதுராந்தகத்தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள்.
0: இந்த மண்டை ஓட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது?
1: உனக்கு தெரியாது. இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காலாமுகத்தைச் சேர்ந்தவை. சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று. நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா, அல்லது நான் கிளம்பட்டுமா?
0: வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்துக் கொண்டான். அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள்.
1: அதோ பார்
0: என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டிக்காட்டினான். முன் எப்போதையும் விட தூமகேதுவின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான்.

0: குளிர்ந்த வாடைக்காற்று வீசிற்று. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோகக் குரலில் அழுதது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் பட்டத்து இளவரசரின் தோழன், தூதன், திருமலையப்பன் பேரரசின் முதன் மந்திரியோட சீடன், தகவலாளி. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அழுத்தக்காரன்னு குற்றம் சாட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு தரப்படுற பணிகள் அப்படி. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் வந்தியத்தேவனிடம் ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாக சந்திப்பதற்கு கூட அவன் இடம் தரக்கூடாது. கண்டிப்பா சொல்லிட்டார் அனிருத்தர். துணைக்கு திருமலை அப்பனையும் அனுப்பி வச்சிட்டார். வந்தியத்தேவனிடம் ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். தனித்தனியா யாரையும் சமாளிச்சிடுவான். கடம்பூர்ல நிலைமையே வேற. ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமேன்னு ஆழ்வார்க்கடியான கேட்டுக்கிட்டான். பார்த்தீங்களா, இந்த நெடுங்கதையில் அச்சத்தை எழுப்புற இரவு நேர சூழ்நிலைகளில் அந்த வால் நட்சத்திரம் தனது இருப்பை நினைவுபடுத்திக்கிட்டு வருது இல்லையா? தூமகேது. இத்தொடருக்கு புகைக்கொடின்னு அர்த்தம். பல நூறு கோடி வருஷங்களுக்கு முன்னால சூரிய குடும்பம் உருவான போது எஞ்சிய விண்வெளி பொருள். சூரிய குடும்பத்தின் எல்லைகளாக கருதப்படுற பகுதிகளிலிருந்து சூரியனின் ஈர்ப்பு விசையால் கவரப்படுது. ரொம்ப நெருக்கமாக வரும்போது வெப்பத்தால் உருகி வாயுக்கள் உருவாவதால் தலைப்பகுதி பளிச்சுன்னு தெரியுது. மையப்பகுதி ஒரு பந்து போலவும் வால் பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில் நீளமாக பிரிஞ்சும் இருக்கும். பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் கரந்துரை கோள்களில் ஒன்று தூமகேத்து. ஒரு கூடுதல் தகவல், வால் நட்சத்திரம் வேறு, விண்கற்கள் வேறு. இரும்பு, நிக்கல் இவற்றால் ஆன துகள்களை விண்கற்கள்னு சொல்றோம். பெரும்பாலும் செவ்வாய், வியாழன் இந்த ரெண்டு கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே இருப்பவை. பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது உராய்வினால் எரிந்து ஒளிரும். பெரும்பாலும் எரிஞ்சு மறைஞ்சிடும். புறப்பட போகலாம், வருகிறாயா, நான் கிளம்பட்டுமா? நீ ஆழ்வார்க்கடியான் கேட்டபோது வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பா எழுந்ததை பார்த்தோம். பல காரணங்களால அவன் உற்சாகம் இழந்திருக்கான். குறிப்பா வானத்தியின் கதி என்ன ஆச்சுதோன்னு தெரிஞ்சுக்காம திருமலையப்பனோட போக அவனுக்கு இஷ்டம் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இனி இந்த இடத்துல நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் பிபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 9:05 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எண்ணினிய பொன்னிலாவேல இந்த நேரத்துக்கு இதமான மென்மையான மெலடியான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். என்னடா அது நீங்கள் பாட வேண்டிய எழுத்து கா அல்லது கா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்கே அப்படின்னா அப்படி பாட்டு கேட்கும்போது நமக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் தான் மெலடியான மென்மையான பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் இவங்களுடைய குரலில் ஏ ராமன் இசையில் வாலியவருடைய வரிகளில் காதல் தேசம் படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். காதல் தேசம் படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். நீ எந்த பாட்டு இந்த நேரத்தில்

தான் மெலடியான மென்மையான பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் இவங்களுடைய குரலில், ஏ ராமன் இசையில், வாலி அவருடைய வரிகளில், காதல் தேசம் படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். காதல் தேசம் படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். நீ எந்த பாட்டை இந்த நேரத்தில் வந்து பாட போகிற, பாட்டு ப்ளே பண்ண போகிற அப்படின்னா, அது நம்மளை நாமே தொலைச்சிட்டு தேடுற தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம சந்தோஷத்தில் தொலைப்போம், அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி மனசு ஒரு மாதிரி போட்டு திடீர்னு வந்து கதவு சந்தில் கையை விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தேடுற மாதிரி கிடையாது. அந்த நான் சந்தோஷமாக இருக்கும்போது அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் மூடில் வந்து தேடுவோம்ல, அப்படி ஒரு தேடலாம் இந்த நேரத்தில். நீயாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யல் சொல் கண்ணே எஞ்சீவன் வாழும் ஆடரடா, என்ன ஒரு லைன்ஸு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் குரல்களில் முதல் பாடல் காதல் தேசம் படத்துலேயே வந்துட்டுருக்கு, கேட்டுருவாங்க என்னினிய பொன்னிலாவே.

கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 என்னிய பொண்ணுலாவில். இந்த நேரத்துக்கு இதமான மெலடியான மென்மையான பாடலை தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக மூவேந்தர் படத்துலேருந்து தான் பாட்டு பிளே ஆக போகுது. மூவேந்தர் படத்துலேருந்து ஹரிஹரன் அவருடைய குரலில், அறிவுமதி வரிகளில், சிற்பி அவருடைய இசையில் தான் அந்த பாட்டில் அதை ஆரம்பிக்கும் போதே வந்து கலர்ஃபுல்லாக பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ல, அப்படி எல்லா கலர்ஃபுல்லோடையும் ஆரம்பிச்சிருவோமே, எதுக்கு ஒரு கலரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து இந்த வானவில் அப்படின்றது இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த நிறமுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு அதிகாலையில் எங்கள் ஒரு நெல் வயலை பார்த்துட்டு இருக்கும்போது, எங்கேயோ ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ இல்லை நம்ம வயலில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பச்சை பசேர்னு அந்த வெயில், அதுவும் பனி காலத்தில் அந்த பனிப்பட்டு விலகும் போது பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும், மனசு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும். அதுபோல் வந்து இந்த வானவில்லாம் வந்து இந்த மழை வெயில் இது ரெண்டு கலந்தடிக்கிற நேரத்தில் ஒரு வானவில் வரும்போது வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மொட்டை மாடி கூட்டிகிட்டு ஓடும், வட வட வட வட வட வானவில் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு. அப்படி வந்து இந்த வானவில்னு சொல்லும்போது டப்புன்னு முகவரி படத்தில் தான் ஒரு சீன் நமக்கு ஞாபகம் வருது, வானவில் பார்த்துட்டேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவார் பார்த்தீங்களா. அது அந்த மாதிரி வானவில்னாவே ரொம்ப அழகு, அது வளைஞ்சி விப்ஜி ஆர் ரெயின்போ கலர்ஸ்லாம் அப்படி ஆரம்பிக்கும் போதே நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படின்ற படம் தான் மூவேந்திர படத்துலேருந்து பிளே ஆக போது. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: டே தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் டே, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சுடு.
1: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்து வேலை வாங்கிட்டு இருக்கான்.
0: என்னடா அங்க சத்தம்?
2: அது ஒண்ணும் இல்லனே, எப்படி எப்பயுமே இப்படி ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அது அண்ணங்கிட்டே கேள்றா.
2: சொல்லுங்க.
0: சுறுசுறுப்பா இருக்க, பிடிச்ச வேலையை செய்யறேன், நேரத்துக்கு சாப்பிடுறேன், மனச ஜாலியா வச்சிருக்க, இதோ இவன் இருக்கான்.
2: இவன் என்ன தானே சொல்றீங்க?
0: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
2: அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, சொல்லுங்கண்ணே.
0: இவன்னா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான்டா சொல்றேன்.
2: எஃப்எம்னா?
0: எஃப்எம்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான்.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
0: கொண்டாட்டம் தான். ஒன்பது மணி 29 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. என்னினிய பொண்ணுனாவை கேட்டுரைச்சிட்டு இருக்கோம். அடுத்த பாடலாம் என்னினிய பொண்ணுனாவில் வரக்கூடிய பாட்டு நேசம் படத்துலேருந்து எஸ்பி பாலசாமி பட்ட சித்ரா அவங்களுடைய குரலில் தேவா அவருடைய இசையில் ஓரங்கநாதா பாடுறது தான் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து யார்கிட்ட முறையிட்டுறது? நமக்கு எங்கேயும் ஒன்றும் பிடிபடலைன்னா ஓரங்கநாதான்னு முறையிட்டுற வேண்டிதான். அப்படி ஒரு பாடுறது தான் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

அப்படியே ஹை பீச்சில் போகிற மாதிரி ஒரு சாங்கை வந்து கேட்டு முடித்தோம். இங்கேருந்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கேட்டு முடிச்சிடலாம். இப்போ அடுத்த பாட்டும் அப்படி தான், ஒரு ஹை பீச்சில் அப்படியே ஆரம்பிட்டு ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிக்கு சிக்கு சிக்கு வந்து டிராஃபிக் கிளியர் ஆன மாதிரி அப்படி எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிராஃபிக் கிளியர் ஆன மாதிரி தான் இந்த பாட்டும். அப்படி ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு சூப்பரான வந்து அந்த பறவைகள் பறக்கிறது, அந்த இமேஜ் பார்க்குறது, இந்த ஹீரோ சுற்றி பட்டாம்பூச்சி இப்படின்னு ஏகப்பட்ட ஜிமிக்ஸ் இருக்கும் இந்த பாட்டில். அது இந்த ரீசெண்டாக ரீல்ஸ்லலாம் இந்த பாட்டை வந்து கேட்டு கேட்டு கேட்டு அடடடா என்ன சூப்பராக பாடுறார் இவர் மேடையில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ரசிச்சிருப்போம். அப்படி ஒரு பாட்டு தான் காதலர் தினம் படத்துலேருந்து ரோஜா ரோஜா பாடலேருந்து உன்னி கிருஷ்ணன் அவருடைய குரலில் வாலி வரிகளில் ஏறமான இசையில் இந்த நேரத்தில் ரோஜா ரோஜா பாட்டு வந்துட்டுருக்கு.

உன் பேர் மெல்ல சூக்கூடாதுனன்ட்டு அதில் வர வரிகள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகான வரிகளாக இருக்கும். என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன்னு கேட்கும்போது நமக்கும் இந்த பாட்டெல்லாம் அந்த ரீல்ஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் சரி யாரும் இல்லையா பாட்டு பாடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூப்பரான பாட்டு தான் கேட்டுட்டு வாங்க. இனி நீங்கள் பொன்னிலவர் விபத் பாரதி தமிழகம் 102.3.

ஊர் வந்துருச்சுப்பா எல்லாம் இறங்குங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்து அப்படியே அவ்வளோ மென்மையாக அப்படியே இறக்கி விட்ட மாதிரியே வந்து பாட்டு முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டு முடித்தோம். கேட்டிருக்கோம் என்ன நீ பொண்ணுனாவே வித் பாரத் தமிழ் 102.3 9:42 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஹரிகரன் அவருடைய குரலில் தான் பாடல் பிளே ஆக போகுது. பாட்டு கண்ணுக்குள் நிலவு படத்துலேருந்து என்னினிய பொன்னிலாவேல அப்படியே நிலாவையை பிடிச்சி ஒரு நிலவு பாட்டு தான் அந்த நேரத்தில் பாடல் வந்துட்டுருக்கு. கண்ணுக்குள் நிலவு படத்துலேருந்து அழகான பாட்டு பழனி பாரதி அவருடைய வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் நிலவு பாட்டு வந்துட்டுருக்கு. கீரினாங்க தொடர்ந்து கேட்கலாம் வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

9:49 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு இதமான மெலடியான மென்மையான பாடலாக கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு இந்த லேட் 90s வந்து இந்த 2000 பக்கமாக வந்து பாடல்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கும் பாட்டு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படி இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எப்பவுமே நம்ம கேட்டுட்ருப்போம். அந்த டைமில் அந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆன டைமில் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த கல்யாண வீடுகளெல்லாம் ஸ்பீக்கரை கட்டி விட்டு பாட்டு போடுறதுக்கு பாருங்கள். சில பாடலெல்லாம் அடாடா சூப்பராக போடுறாங்கப்பா கல்யாண வீட்டில் பாட்டு அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு பாடுறது தான் நீ வருவாய் என படத்திலிருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்று பிடிச்சிருக்கான்னு அழகான பாட்டு. அருண்மொழி மற்றும் ஹரிணி உங்களோட குரலில், விவேகா அவருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய மியூசிக்கில் தான் அந்த பாட்டு. கண்டிப்பாக நீங்கள் அந்த பாட்டை ரிப்பீட்டட் மோடில் கல்யாண வீடுகள் அப்புறம் இந்த தூது ஊடுறதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பாட்டாலே தூது ஊடுறது அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டும். கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

9:54 ஆகிட்டு இருக்கு. என்ன நீ பண்ணாவே நிகழ்ச்சியோட நிறைவு போக நிகழ்ந்துடும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஹரிகரன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய குரல்ல பெரியண்ணா படத்துலேருந்து நிலவே நிலவே முகம் காட்டு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். பரணி அவருடைய மியூசிக்கில் வாசன் அவருடைய வரிகளில் அந்த பாட்டு நிறைவு பாடலாக ப்ளே பண்ணிட்டு அப்படியே எங்கேயும் கிளம்ப போகிறதால 10-11 மணி வணிக்கம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். உங்கள் விருப்பமான பாடலில் நீங்களும் 10-11 இன்றிரவு கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற மெசேஜை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக ப்ளே பண்ணி கேட்கலாம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியான நிறைவு பாடல் வந்துட்டுருக்கு. என்னென்ன பொண்ணுலாவில் இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் ஒரு விளக்கம் விபத் பாரதிய தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மணியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. இந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு நான் நேரம் தான் இந்த 1 மணி நேரம், 10:00 to 11:00 வரைக்கும் உங்கள் விருப்பமான பாட்டை நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில், உங்கள் ஊர், உங்கள் பேர் என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் சுருக்கமாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்களுடைய விருப்பமான பாட்டை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்படியே மெசேஜ் வந்து கிடக்கிடன்னு எப்படி ஃபேஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறோமோ, குட் மார்னிங் பார்க்குறோமோ, அந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் முதல் படலாக யாருடைய பாட்டு ப்ளே ஆக போகுதுன்னா அந்த பாட்டுடைய ஹம்மிங்கே அப்படி இருக்கும். பாட்டுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடு செட் ஆக போகணும்ல, அந்த மோடு சிப் பண்ணுற மாதிரி இந்த பாட்டுடைய ஹம்மிங்கே வந்து ஓஹோன்னு ஆரம்பிக்கும். அந்த ஓஹோன்னு ஆரம்பிக்கும் போதே ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைப்போம். அப்படி ஒரு ஓஹோன்னு ஹம்மிங்கில் ஆரம்பிக்க ஒரு பாட்டு தான் அருண் பாண்டியன் மேட்டுப்பாளையத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. துள்ளாத மனம் துள்ளும் படத்துலேருந்து மேகமாய் வந்து போகுது அந்த பாட்டை போட்டுவிடுங்கப்பா. அது அந்த ஸ்டெப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்துட்டு அந்த மேகத்தை பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படி சுற்றி வந்து போடுவாங்க பாருங்கள், பார்க்குறதே அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பரான பாட்டு. எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில், ராஜேஷ் அவருடைய குரலில் துள்ளாத மனம் துள்ளும் படத்துலேருந்து மேகமாய் வந்து போகிறேன் பாடல் தான் அருண் பாண்டியன் மேட்டுப்பாளையம் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும். நிகழ்ச்சியில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் முதல் பாட்டாக வந்துட்டு இருக்கு. உங்களுடைய விருப்பமான பாடலும் கேட்டு ரசிக்கிறதுக்காக காத்துட்ருங்க. வாட்ஸ்அப் நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 9444001023 9444001023 இது வித் பாரதி தமிழகம் 102.3 மணங்கரன் முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு ஓஹோஹோ வந்துட்டு

அப்படியே வந்து அந்த என்னன்பேன்னு அந்த ஃபைனல் டச்சில் வந்து 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்தாலும் கூப்பிட்டாலும் கேட்கும் போல இருக்குது. யாரும் தூதே சொல்ல தேவையில்ல. அப்படி ஒரு சூப்பரான படத்தான் கேட்டு முடித்தோம். இந்த மாதிரி உங்கள் விருப்பமான படத்தான் இந்த 1 மணி நேரம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டு ரசிக்க போகிறோம். அடுத்த பாடலாக விருப்பமான பாட்டாக கேட்டிருக்கிறாரு நண்பர் சங்கர் திருநெல்வேலியிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அநேகமாக நீ காலையில் இந்த டேட்டை கிழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேதி அதுக்குள்ளே 24 ஆகி போச்சா ஜூன் மாதத்தில். சரி ஜூன் போனால் என்ன, ஜூலை மாதம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே திங்கக்கிழமனாவே ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுற மாதிரி, நியூ இயர் அன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆன மாதிரி, சரி ஜூன் போனால் என்ன ஜூலை காற்றுல பார்த்துப்போம் அப்படி சொல்லி உன்னாலே உன்னாலே படத்துலேருந்து ஜூன் போனால் ஜூலை காற்றில் பாடுறது தான் விருப்பமான படலாக சங்கர் கேட்டிருக்காரு திருநெல்வேலியிலேருந்து. கிருஷ் மற்றும் அருண் இவங்களுடைய குரலில் ஹாரிஜராஜ் மியூசிக்கில் பா விஜய் வரிகளில் படர்ந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டு.

நேரம் 10:05 நோக்கி ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கேட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படராக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த விருப்பமான படராக அரவிந்தன் கேட்டிருக்கிறாரு பெரம்பலூர்லேருந்து. அரவிந்தன் கேட்டிருக்க பாட்டு ஒன்று, இவர் பேச்சுலர் ரூமில் இருக்கணும், இல்லைனா பேச்சுலர் ரூமில் இருந்த ஞாபகம் வந்திருக்கணும். ஏன்னா கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு படரை தான் கேட்டிருக்கிறாரு. பொதுவாக வந்து பேச்சுலர் ரூமில் ஒரு கமர்ஷியலாக இருக்கும், சண்டை இருக்கும், குடுக்கல் வாங்கல் இருக்கும், அப்புறம் ஒரே பாசமாக பிணைஞ்சிப்போம். அதுவும் இப்போலாம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு வச்சிங்களேன், அந்த பேச்சுலர் ரூம்லேயே வந்து திடீர்னு சில டைம் வைப்லாம் உண்டாகும். ஏன்னா ஒரு பாட்டெலாம் ப்ளே ஆயிடுச்சுன்னா அது அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வந்து அதுக்கப்புறம் பாட்டை போட்டு அந்த பாட்டில் இந்த மாதிரி ஹம்மிங்லாம் வந்தால் ஆடாத கால்களும் ஆட வைக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் அது. அந்த ஹம்மிங் வந்து இந்த டிங் டிங் டிங்னு ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போதே ஆனால் எல்லோரும் அப்படியே ஒன்றா கேங் ஆயிடுவோம். அப்படி ஒரு வந்து வைபான பாடுறது தான் கேட்டிருக்காரு ஜானி படத்துலேருந்து. ஆசையை காற்றுல தூதுவிட்டு எஸ்பி சைலஜா அவங்களுடைய குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில், ஜானி படத்துலேருந்து அரவிந்தன் அவர்களுக்காம் கேட்டிருக்கலாம் விருப்பமான பாட்டு நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 வந்துட்டுருக்கு.

என்னடா பாட்டு முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பான பாடுறது தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டாக ரோஜா ஊத்தங்கரையிலேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. ரோஜா கேட்டிருக்க பாட்டு வந்து ஸ்டார் படத்துலேருந்து தோம் கருவில் இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு ரம்யமாக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் சங்கர் மகாதேவனுடைய குரலில் வைரமுத்து வரிகளை ஏறம்மன் இசையில் ரோஜா ஊத்தங்கரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் ஸ்டார் படத்துலேருந்து விருப்ப பாட்டு

பத்து மணி 26 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அப்படியே நேர்கள் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து, சரி ஓகே ஆஃப் பண்ணுவோம்னு நினச்சாலும் சரி கேட்டுட்டு போவோமே அப்படின்ற மாதிரி தான் பாடல் கேட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு பாடல் தான் அடுத்ததான் நண்பர் நெடுஞ்செழியன் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை 59 நல்லா அட்ரஸ்லாம் அழகாக நம்ம வந்து சும்மா ஒரு விளக்கமாக போடுங்கன்னா பின்கோடு வரையும் போட்டு விட்றேன்டா அப்படின்ற மாதிரி நெடுஞ்செழியன் போட்டுவிட்ருக்கிறார். ஈஸ்ட் தாம்பரத்தில் இருந்து கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த ஸ்டெப்லாம் வந்து அந்த புல்லாங்குழலுக்குன்னே சில பாடல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த புல்லாங்குழல் வயலின் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர பாட்டெலாம் நம்ம கேட்கும்போது, ஏன்னா அதெல்லாம் இந்த மனசை வந்து ஏதோ ஒரு பண்ணுன்ற மாதிரி அந்த பாட்டும் வந்து நம்ம கேட்கும்போது, எஸ்பி பாலசுரன் படம் சுபா இவங்களோட குரலை யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நந்தா படத்துலேருந்து முன்பணியாக பாடுறதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு பழனி பாரதி வரிகளில். அது இந்த கோரஸ் செக்ஷன் ஒன்று வரும் பாருங்கள், அந்த பாட்டு அப்படியே ஆரம்பித்து பொறுமையாக போயிட்டுருக்கும். இந்த சலங்க குழுங்கன்ட்டு ஒரு பாட்டு அந்த நடுவில் வந்து அழகாக வரும் அந்த கோரஸ் செக்ஷன். நான் கோரஸ் செக்ஷன் வரிகளை வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், ஆனால் அந்த அழகாக வந்து அந்த ஹீரோயின் வந்து தலையிலே ஒரு ஸ்டெப்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். அப்படி ஒரு பாடுற தான் நந்தா படத்துலேருந்து முன்பணியாக பாடல் நெடுஞ்செழியன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காகவும் விருப்ப பாடல் வந்துட்டுருக்கு.

பத்து மணி 34 நிமிஷத்தை நோக்கி ஓட்டிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை சில பாடல் வந்து நம்மளை ஏன் ஃபீல் பண்ண வைக்கும், எதுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து எப்படி இந்த ஏரோப்ளைன் மோடில் ஃபோனை போடுறோமோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஃபீலிங்ஸ் மோடில் வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு பாடல் தான் கல்யாணகுமார், பி கல்யாணகுமார் கொரட்டூர்லேருந்து பாட்டு கேட்டிருக்கிறாரு. கல்யாணகுமார் கேட்டிருக்க பாட்டு வந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு. அந்த அதில் வரக்கூடிய வரிகள்லாம் அப்படியே ஒரு தத்துவார்த்தமான வரிகளாக வந்துட்டுருக்கும். மறுபடியும் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் என்ன மோடில் இருந்தாலும் அப்படியே திடீர்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சைலண்ட் மோடுக்கு போய் என்ன வரிகளில் என்ன லைன்ஸு சூப்பரியா அந்த பாட்டில் நல்லா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஒரு பாடலை தான் கேட்க போகிறீங்க. விருப்பமான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

10:40 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாடலாக பவித்ரா திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து பவித்ரா கேட்டிருக்க பாட்டு வந்து சில பாடல்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் பார்க்கும்போது ஃபீல் குட் மூவிப்பா, இப்போலாம் வந்து ரிவ்யூ சொல்லும்போது இப்போ ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீல் ஏற்படும். அப்படி ஒரு பாடுறது தான் உல்லாசம் படத்துலேருந்து வீசும் காற்றுக்கு பாடலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கார்த்திக் ராஜாவோடய மியூசிக்கில், பழனி பாரதி வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இவங்களோட குரலில், திண்டுக்கல்லேருந்து பவித்ரா அவங்களுக்காக கேட்டிருக்கிற அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஃபீல் குட் பாட்டு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான படலில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த படலாக சுபா தாம்பரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சுபா கேட்டிருக்க பாட்டு வந்து மறுபடியும் இந்த பாட்டு வந்து இந்த நிலாவே வா, இந்த இரவு நேரத்தில் நிலா வான இயற்கையாக மழை நிலா வானம் அப்படியே வந்து இந்த மாதிரி வானவில் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போதே ஆஹா ஓஹோ அந்த பாட்டு என்ன ஒரு அழகான பாட்டு. அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு தான் மௌனராகம் படத்துலேருந்து நிலாவே வா செல்லாதே வா அப்படின்ற பாட்டு தான் இந்த நேரத்தில் விருப்பமான படலாம் சுபா தாம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வாலி அவரோட வரிகளில், இளையராஜா அவரோட மியூசிக்கில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த நேரத்துக்கு இதமான பாடல் விருப்ப பாடல் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

10:50 ஆகிட்டு இருக்கு. வித் பாரத் தமிழ் 102.3 விருப்பமான பாட்டில் அடுத்த படம் ஷெரீஃப். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. ஷெரீஃப் கேட்டிருக்க பாட்டு நிலாவே வா படத்துலேருந்து. ஹரிஹரன் சித்ரா இவங்களுடைய குழுல நீ காற்று நான் மரம்னு வந்து இந்த கவிதை எழுதணும் அப்படின்னா வந்து சில பாடல்கள்லாம் நம்ம கவிதையே எழுதுவோம் பாட்டில்.

இருக்கிறத அப்படியே சுட்டு கவிதை எழுதி கொடுப்போம். என்ன ஒரு சூப்பர் அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இந்த பாட்டை கேட்கும்போது, ஆடா பாவி இந்த பாட்டில் தான் எடுத்து எழுதி கவிதை எழுதி கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி ஒரு கவிதையாக நம்ம வந்து எடுத்து அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒரு பாடுற தான் வைரமுத்தவருடைய வரிகளில் வித்யாசரோட மியூசிக்கில் ஷெரீஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. கேட்டிருக்காததுக்கும் விருப்ப பாட்டு வந்துட்டுருக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பத்து மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நிறைய நேரங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து விருப்பமான பாடல்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அவ்வளோ பாடல்களையும் நிச்சயமாக ப்ளே பண்ண முடியாது, பட் இந்த நேரத்தில் கேட்ட பாடல்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக மன மகிழ்ச்சியை தந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நிறைவு செஞ்சுட்டு மீண்டும் உங்களெல்லாம் இன்னும் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்து வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ண விவத் பாரதி தமிழ் ஃபோன் 102.3 கேட்டிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் கொடனாகொடி நன்றிகளோடு கேட்டுட்டு இருந்தீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவத் பாரதி தமிழ் ஃபோன் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மனசை உரசாத பாடல்கள்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் மின்னல் தெரிக்க மேகங்கள் எல்லாம் ஊர்வலமாக வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை

11:21 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். மெல்ல வருட வரும் தென்றலை, மெல்ல வருட வரும் தென்றலை நீங்கிவிடு என்று எந்த இதயம் சொல்லும்?

இசைக்க இசைக்க ரசிக்கும் மனங்கள் கிறங்கும் தானே. இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அடுத்து வரும் கவிதை கண்களால் எழுதப்பட்டது.

மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் அழகான மஞ்சப்புறா இரவு வேளையில் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

நிறைவாக, மாலை வேளையில் மனசுக்கு இதமாக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் இன்னொரு இதயம் அமைந்தால் சுகம்தான். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்த

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நம்மா கண்ணு சௌக்கியமா, அவம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, ஒழுங்கி மோதித்தம் பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான்.

பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமுசேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதிதாளம்

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் தேவராஜ சுப்ரபாதம் சங்கீதா ராம்பிரசாத் பாடியது.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை.

நேரம் 5:23. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சி சரோஜா சி லலிதா பாடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.